நேரம் 5:38 30 நொடி. புலரும் பொழுதில் வண்ண மலராய் அடுத்து ஒலிக்கிறது. திருவிளையாடல் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நெய்ய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷதா மாதம் 16 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 6 தேதி, பராபவ வருடம் வைகாசி மாதம் 23 நாள் சனிக்கிழமை. வள்ளுவன் வாய்க்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்.

0: உயிர் உடம்போடு தொடர்பு கொண்டிருப்பதே அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கை வாழத்தான். குறள் எண் 73, அதிகாரம் அன்புடைமை.
1: அன்போடு எந்த வழக்கென்பர் ஆர் உயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு.
0: உயிர் உடம்போடு தொடர்பு கொண்டிருப்பதே அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கை வாழத்தான். குறள் எண் 73, அதிகாரம் அன்புடைமை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அடுத்த 5 ஆண்டுகளில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் தொடங்கியுள்ள மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு செய்தி கட்டுரை, 7:07 மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கும் நேயர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள், இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், காலை 8:30 8:55 திரையருவி, 8:50 சைபல் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், 9:02 ஆனந்த பூங்காற்றில் பொய்யில்லா வாழ்க்கை சாத்தியமா, 10:02 மனம் விரும்புதே, 11:00 வெளிச்சம், PM ஸ்ரம் யோகி மான் தன் திட்டம் குறித்த தகவல்கள், 11:30 ஸ்ரம் Season 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி, 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே, இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில் உப்பே போடலையா, சாப்பாட்டில் உப்பு போட மறந்த தருணம் பற்றி தான் பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம் தான பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் குறித்து இன்று பகல் 1 மணிக்கு அறியலாம். 1:10 நலம் தான நிகழ்ச்சியில் மனதை கட்டுப்படுத்தும் பிராணாயாமம் குறித்த தகவல், 1:55 நலம் தான நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிப்லாந்திரி வில்லேஜ் குறித்த தகவல்கள், 3:02 மாலை 4:02 புதிய தும்பி, 5:02 ஞாபகம் வருதே, மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, இன்று இரவு 7 மணிக்கு திரைசே, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவு

0: from Mugihara, Japan, to set up a title clash against the hosts. In cricket, India will take on Afghanistan in a one-off test match at the Maharaja Yadavendra Singh International Cricket Stadium in New Chandigarh today. The match will begin at 9:30 a.m. Indian Standard Time. This will be the first test between the two sides since 2018, when Afghanistan played its maiden test match. Shubman Gill will lead the men in blue. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: 4 மணி கடுகு என்பது ஒரு நீதி நூல், விளம்பி நாகனார் என்ற புலவரால் இயற்றப்பட்டது. 101 பாடல்களை தன்னகத்தே கொண்டது. 4 சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு பாடலும் தருவதால் இந்நூலுக்கு 4 மணிக்கடிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இதில் வரும் மணியான செய்திகளை பார்ப்போம். எள்ளற்க என்றும் எளியரென்று என்பரினும் கொள்ளற்க கொள்ளார் கைமேற்பட உள்கடினும் சீரற்க சீற்றிற் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை வரைந்து எவரையும் எளியவரென்று எண்ணி இகழ்ந்து விடாதே. கீழோராயினும் தாழ உரை என்பது நமது முதுமொழி. உருவத்தை கொண்டும் எவரையும் எள்ளி நகை ஆடுதல் கூடாது. மிகச் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதை தகுதியான நபரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்கிறது. தகுதியற்ற நபர்களிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாதே என்று அறிவுறுத்துகிறது. செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே என்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லத்தகாத வார்த்தைகளை கோபத்திலும் கூறிவிடாதே என்கிறது இப்பாடல். அடுத்து சொல்கிறார், பறைபட வாழா அசுனமா உள்ளங் குறைபட வாழ்வார் உறவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதார் சால்பு என்கிறார். அசுனமா என்னும் கேகயப் பறவைக்கு பறை ஒலியை கேட்டால் பிடிக்காது. பறை ஒலியை கேட்டவுடனே அப்பறவை உயிர் நீத்துவிடும். அதுபோல அறிவார்ந்த மக்கள் தமது மதிப்புக்கு மாசு நேர்வதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். நேர்ந்தால் உயிர் வாழத் துணியர். மூங்கில் தூள்களில் அதன் வானாடில் ஒருமுறைதான் அரிசி விளையும். விளைந்த பின்பு உயிர் வாழாது பட்டுப்போகும். அதுபோல நிறையுடைய சான்றோர் தம்மீது பழிச்சொல் ஏற்படுவதை பொறுக்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்டால் அக்கணமே உயிர் துறப்பார். அடுத்து சொல்கிறார், நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி நாணம் என்ப நாணம் தனக்கு அணிதான் சொல் உகத்து அறம் என்கிறது. அதாவது நிலத்திற்கு அழகு என்பது நெல்லையும் கரும்பையும் விளைவித்தலாகும். நல்ல குளத்திற்கு அழகு என்பது தாமரை மலர்கள் அதில் மலர்வதற்கு ஒப்பாகும். பெண்மைக்கு அழகு நாணம் அதாவது வெட்கம். மனிதனுக்கு அழகு அவன் செய்கின்ற அறக்காரியங்கள். இப்படி மனித வாழ்விற்கு உண்டான நல்ல செய்திகளை தருவது 4 மணிக்கடிகை ஆகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் 6:15. காதை ஊடுருவும் காலைப்பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில் இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில் புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பன்மலை 102.6 மலர்வன வணக்கப்பூக்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாய் கே. வீரமணி பாடிய பாடல்.

0: அருளி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கல் நிகழ்ச்சி. உலகம் விழிக்கும் முன் விழிப்பவன் வாய்ப்புகளை வெல்வான். சோம்பலை வெல்லுங்கள், நேரத்தை நண்பனாக்குங்கள், உயரங்கள் உங்களதாகட்டும்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: 6:20 பண்பலை 102.6 வணக்க புகழ் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ராகுல் பாடியது.

மலை உயரமாக இருப்பதுதான், ஆனால் அதில் ஏற முடியாது என்றில்லையே. தொடர்ந்து ஏறுபவனே உச்சியை அடைவான். முயற்சியை தொடருங்கள், இன்றே தொடங்குங்கள். நேரம் 6:26, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாரா நவ்ரோஜ் பாடிய பாடல்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கப்போக்கல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நீனும் 6:30. வாழ்க்கை ஒரு ஓவியம், எண்ணங்கள் அதன் வண்ணங்கள். நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுங்கள், அழகான நாளை உருவாக்குங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். வணக்கப்போக்கல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலையும் ஹனிஃபா பாடியது.

மழை துளி சிறியதுதான், ஆனால் ஆற்றையே நிரப்புகிறது. சிறிய முயற்சிகளும் அப்படியே. தொடர்ச்சியாக செய்யுங்கள், பெரும் வெற்றி பெறுவீர்கள்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:35 ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: உயிர் உரம் என்பது இயற்கை உரத்தின் ஓர் அங்கமாகும். பாக்டீரியாக்களையும் பூஞ்சாணங்களையும் கொண்டு தயாரிக்கப்படும் இவ்வுரம் மண்வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் பயிர் விளைச்சலை அதிகரித்து நல்ல தரமான வேளாண் பொருட்கள் கிடைக்க ஏதுவாக அமைகிறது. இவ்வுயிர் உரங்கள் மண்ணில் இடப்பட்டதும் அதில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்ணில் சென்று அதிக பெருக்கமடைந்து மண்ணில் ஊட்டச்சத்து இருப்பை மேம்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. பல்வேறு வகையான உயிர் உரங்கள் பயிர்களுக்கு ஏற்றவாறு உபயோகப்படுத்தப்படுகிறது. ரைசோபியம், அசோலா, அசோஸ்பைரிலம், அசட்டோபாக்டர் போன்ற உயிர் உரங்கள் தழைச்சத்து மேம்பாட்டிற்காகவும், பாஸ்போபாக்டீரியா மற்றும் வேர் உட்பூசணம் மணிச்சத்து மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ரைசோபியம் பாக்டீரியா இனத்தை சார்ந்த நுண்ணுயிராகும். அவரை குடும்பத்தை சார்ந்த பயிர்களுடன் கூட்டு வாழ்க்கை நடத்தி பயிர்களின் வேர்களில் வேர் முடிச்சுகளை உண்டாக்குகிறது. ரைசோபியம் காற்றில் இருக்கும் தழைச்சத்தை வேர் முடிச்சுகளில் நிலைநிறுத்துகிறது. இரண்டு பொட்டலங்கள் அதாவது 400 கிராம் ரைசோபியம் 2 லிட்டர் தண்ணீரில் கலக்கவும். இக்கரைசலில் நாற்றுகள் நனையும்படி 20 நிமிடங்கள் வைத்திருந்து பின்பு நடவு செய்ய வேண்டும். 4 பொட்டலங்கள் அதாவது 800 கிராம் அசோஸ் பயிரிலத்தை 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து 1 ஏக்கர் நடவு வயலில் நடுவதற்கு அல்லது விதைப்பதற்கு முன்பு தூவவும். ஏற்கனவே வளர்ந்த பயிர்களுக்கு ஒரு செடிக்கு 20 முதல் 50 கிராம் அசோஸ் பயிரிலத்தை 1 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயிர்களின் வேர்ப்பாகத்தில் இட்டு மண்ணால் அணைக்கவும். நெல், தானிய பயிர்கள், கரும்பு, பருத்தி, எள், சூரியகாந்தி மற்றும் தோட்டக்கலை செடிகள் மற்றும் மரக்கன்றுகளுக்கு இவை உகந்தது. பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய சத்துக்களில் மணிச்சத்து ஒன்றாகும். தாவரங்களின் முக்கிய செயல்களான உணவு தயாரித்தல், மலர் காய்கனிகளை உற்பத்தி செய்தல், மேலும் நல்ல விதைகளை உருவாக்குவதற்கும் மணிச்சத்து தேவைப்படுகிறது. பயிர்களின் வேர்கள் நன்கு வளர்வதற்கும் திசுக்கள் நன்முறையில் வளர்ச்சி அடைவதற்கும் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கும் இம்மணிச்சத்து தேவைப்படுகிறது. நாம் ஈடும் மணிச்சத்தில் சுமார் 20 முதல் 25% தான் பயிர்களுக்கு கிடைக்கிறது. பெரும்பகுதி கரையாத நிலைக்கு மாற்றப்பட்டு பயிர்களுக்கு பயன்படாமல் விரயமாகிறது. மண்ணில் கரையாத மணிச்சத்தை கரைக்கும் பாக்டீரியா பாஸ்போபாக்டீரியா ஆகும். 10 கிலோ விதைகளுக்கு 1 பொட்டலம் அதாவது 200 கிராம் பாஸ்போபாக்டீரியா என்ற அளவில் உபயோகப்படுத்த வேண்டும். இலை மக்கு மண் அல்லது கரித்தூளில் கலக்கப்பட்ட பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிரை 200 மில்லி லிட்டர் அரிசி கஞ்சியில் கலந்து கலவை தயார் செய்ய வேண்டும். இக்கலவையில் தேவையான அளவு விதைகளை இட்டு எல்லா விதைகளிலும் கலவை ஒட்டுமாறு நன்றாக கலக்க வேண்டும். கலந்த விதைகளை நிழலில் 30 நிமிடங்கள் உலர்த்தி உடனடியாக விதைக்க வேண்டும்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம்

0: 58 அடி.
1: மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம்
0: 67 அடி.
2: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரமெல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம்
0: குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக
0: 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மிதமான காற்றாக மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 46% முதல் 75% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.
2: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 27 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 29 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 64 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறோம் மாநில செய்திகள். சென்னையஞ்சலாக அதனை தொடர்ந்து 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார்.

0: கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
1: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடித்து மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக தேர்ட் இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 2வது 3வது ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரக்டாக தேர்ட் இயர் பயின்று அங்கே அவங்க வந்து டிஎம்டி இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்காலாட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளிகளே இங்கே நடைபெறுகின்றது.
0: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31வது தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:55.

0: தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசைக்கு பிரியா அவர்கள்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இயற்கையின் அதிசயங்களில் மிகவும் அழகானதும் உயிர் செழிப்பை தாங்கி நிற்கும் அரிய செல்வமும் பவளப்பாறைகள் ஆகும். கடலின் அடிப்பகுதியில் வண்ண மலர்களைப் போல தோன்றும் இப்பவளங்கள் உண்மையில் உயிரினங்களால் உருவாக்கப்பட்டவை. கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கப்படும் பவளப்பாறைகள் உலக உயிரியல் சமநிலைக்கு பெரும் ஆதாரமாக விளங்குகின்றன. இன்று அவை மனித செயல்களாலும் காலநிலை மாற்றத்தாலும் அழிவின் விளிம்பில் நிற்கின்றன. பவளப்பாறைகள் சிறிய பாலிப் எனப்படும் உயிரினங்களின் கூட்டமைப்பாக உருவாகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்தே ஒரு பெரிய பவளப்பாறை உருவாகிறது. இவை பெரும்பாலும் வெப்பமண்டல கடல் பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பவளப்பாறைகள் அதிகமாக உள்ளன. தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா உலகப்புகழ் பெற்ற பவளவளமாகும். பவளப்பாறைகள் கடல் உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழிடமாக இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மீன்கள், நண்டுகள், இறால்கள், கடல் ஆமைகள் போன்ற உயிரினங்கள் பவளப்பாறைகளை சார்ந்தே வாழ்கின்றன. கடலில் உயிரின பல்வகைமையை பாதுகாக்கும் முக்கிய மையமாக பவளப்பாறைகள் உள்ளன. ஒரு பவளப்பாறை அழிந்தால் அதனை சார்ந்த பல உயிரினங்களின் வாழ்வும் பாதிக்கப்படும். பவளப்பாறைகள் மனிதர்களுக்கும் பல நன்மைகளை வழங்குகின்றன. கடற்கரையை பெரும் அலைகளிலிருந்து பாதுகாக்கும் இயற்கை தடுப்பு சுவராக அவை செயல்படுகின்றன. சுனாமி மற்றும் புயல் அலைகளின் தாக்கத்தை குறைக்கவும் உதவுகின்றன. வெளிநாடுகளில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் பவளப்பாறைகளை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். கடலடி பயணம், நீச்சல், டைவிங் போன்ற சுற்றுலா செயல்பாடுகள் பவளப்பாறைகளை மையமாக கொண்டே நடைபெறுகின்றன. ஆனால் இன்று பவளப்பாறைகள் பல காரணங்களால் வேகமாக அழிந்து வருகின்றன. காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதலால் கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. இதனால் பவள வெளிரல் எனப்படும் கோரல் ப்ளீச்சிங் ஏற்படுகிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது பவளங்களில் வாழும் நுண்ணுயிரிகள் வெளியேறி விடுகின்றன. இதனால் பவளங்கள் வெண்மையாக மாறி பின்னர் அழிந்து விடுகின்றன. கடல் மாசுபாடும் பவளப்பாறைகள் அழிவிற்கு முக்கிய காரணமாகும். குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடல் உயிரினங்களையும் பவள அமைப்புகளையும் பெரிதும் சேதப்படுத்துகின்றன. பவளப்பாறைகள் அழிவதால் கடல் உயிரினங்களின் வாழ்க்கை அழிகிறது, மீன்களின் எண்ணிக்கை குறைகிறது. இதனால் மீனவர்களின் வருமானமும் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் சமநிலை குலைகிறது. ஆகவே பவளப்பாறைகள் ஒரு சாதாரண கடல் அமைப்பு அல்ல, அது உயிர்களின் பேரரசு. அந்த உயிர் செல்வத்தை பாதுகாப்பது நம் கடமை. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் வி இசைக்கு பிரியா அவர்கள்.
3: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் சுழல் விளக்கு செய்தி கட்டுரை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்க இருக்கிறோம். அதனை தொடர்ந்து வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.
4: நேரம் 7 மணி.
5: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி

0: திட்டம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
1: நாட்டில் எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கி அனைவருக்குமான வளர்ச்சி திட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்குவதுதான் ஒரு மக்கள் நல அரசின் இயல்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான 3.0 அரசு பெருநிறுவனங்கள் தொடங்கி சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரையும் உள்ளடக்கி ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. இடைத்தரகர்களை களைந்து அனைத்து திட்டங்களும் நேரடியாக தேவை கொண்டோரின் கரங்களுக்கு செல்லும் வகையில் அவற்றின் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்படி மிகுந்த தாய்மை உணர்வோடு உருவாக்கப்பட்டதுதான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். எளிய மக்களின் வாழ்வாதாரமாகவும் எளிய குடும்பங்களின் தேவைகளை தீர்க்கும் இடமாகவும் இருப்பது சாலையோர வணிகம்தான். நகரங்களின் பரபரப்பான சாலைகளில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் சிறிய அளவிலான வணிகத்தை தங்களின் குடும்ப வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். பழங்கள், காய்கறிகள் முதல் ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அன்றாட தேவைகள் வரை பல்வேறு பொருட்களை மக்களின் கைகளில் நேரடியாக கொண்டு சேர்ப்பதில் சாலையோர வணிகர்களின் பங்கு மிக முக்கியமானது. குறைந்த முதலீட்டில் தொடங்கப்படும் இத்தொழில் பெரும்பாலும் அன்றாட வருமானத்தை சார்ந்ததாக இருப்பதால் எந்தவொரு பொருளாதார நெருக்கடியும் இவர்களை நேரடியாக பாதிக்கிறது. இந்தியாவெங்கும் பெருநகரங்களில் சாலையோர வணிகத்தை நம்பி சுமார் 1.5 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் உள்ளன. வாடகையோ பிற செலவினங்களோ இல்லாமல் உற்பத்தி செய்ததையும் கொள்முதல் செய்ததையும் நேருக்கு நேராக மக்கள் முன் வைத்து விற்பனை செய்வதால் எளிய மக்கள் வாங்கும் விலைக்கு இவர்களால் பொருட்களை விற்பனை செய்ய முடிகிறது. பெரிய அளவில் முதலீடுகள் இல்லாமல் சிறிய தொகையை முதலீடாக கொண்டு வணிகம் செய்யும் சாலையோர வியாபாரிகளுக்கு எவ்வித தொழில் பாதுகாப்பும் இல்லாத நிலையே இருந்தது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டாலோ, மக்கள் நடமாட்டம் அதிகரித்தாலோ முதலில் உள்ளாட்சி அமைப்புகளின் இலக்காவது இந்த சிறு வியாபாரிகள்தான். பேரிடர் காலங்களிலும் பெரும் இன்னலை சந்திப்பது இந்த வியாபாரிகள்தான். இவர்களின் பிரச்சினைகளை மனதில் கொண்டு அவர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்யும் வகையில்தான் மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று எல்லா தரப்பு மக்களையும் வீட்டுக்குள் முடங்கச் செய்தது. ஏராளமான உயிர்களும் அதற்கு இரையாகின. கல்விக்கூடங்கள் மூடப்பட்டன. மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது ஒன்றே உடனடி தீர்வாக இருந்த நேரத்தில் ஊரடங்கி கிடப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை. பெருநிறுவனங்கள் முதல் சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரும் தத்தம் தொழிலகங்களை மூட வேண்டியிருந்தது. விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் சாலையோர வியாபாரிகள் தங்களின் முதலீட்டையும் வருமானத்தையும் இழந்து மீண்டும் தொழிலை தொடங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதன் பின்னணியில் அவர்களை மீண்டும் பொருளாதார அமைப்பில் இணைத்து வலுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனை முன்னிட்டு வங்கி கட்டமைப்புகளுடன் இணைத்து நிதி உதவியை எளிதாக்கி அதே சமயம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான திட்டத்தை மத்திய அரசு வடிவமைத்தது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம்தான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். 2020 ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த குறுங்கடன் திட்டம் மிகுந்த மக்கள் நல சிந்தனையோடு வடிவமைக்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையமும் இன்றி செயல்பாட்டு மூலதன கடன் வழங்குவதாகும். சாலையோர வியாபாரிகளுக்கு முதல்கட்டமாக 10,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் திருப்பிச் செலுத்தும் பயனாளிகளுக்கு 2வது சுழற்சியில் 20,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதையும் சரியாக செலுத்தியவர்களுக்கு 3வது சுழற்சியில் 50,000 ரூபாய் வரை கூடுதல் கடன் வழங்கப்படுகிறது. கடனை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இணைய வழியில் பரிந்துரைக்கப்பட்ட தளங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வியாபாரிகளுக்கு மாதம் 1க்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். கடன் அட்டையும் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். இந்த திட்டம் தொடங்கி தற்போது 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த 6 ஆண்டுகளில் ஏராளமானோரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது இந்த திட்டம். இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 17,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பிணையில்லா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் சுமார் 50 லட்சம் வியாபாரிகளை இலக்காக கொண்டிருந்த இந்த திட்டத்தில் தற்போது வரை சுமார் 75.5 லட்சம் நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்களில் 46% பேர் பெண்களாகவும் 70% பேர் விளிம்புநிலை சமூகங்களைச் சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் என்று மத்திய வீட்டு வசதி

0: மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டம் மார்ச் 2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சுமார் 1.15 கோடி பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான வியாபாரிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். 24 மார்ச் 2020 முன்பே நகர்ப்புற அல்லது புறநகர் பகுதிகளில் நடைபாதை வியாபாரம் செய்து வந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். நடைபாதை வியாபாரிகள் என்பதற்கான அடையாள அட்டை, நகராட்சி அல்லது மாநகராட்சி வழங்கும் விற்பனை சான்றிதழ் அல்லது உள்ளாட்சி அமைப்பின் பரிந்துரை கடிதத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடன் தொகை உள்ளிட்ட அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் வங்கிகளால் நேரடியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படுகிறது. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் நகராட்சி அலுவலகங்கள் அல்லது பொது சேவை மையங்கள் வழியாக இத்திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம். மோசடியான மற்றும் தகுதியற்ற பயனாளிகள் இத்திட்ட சலுகைகளை அணுகுவதை தடுக்கவும் அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை செயலாக்குவதை எளிதாக்கவும் www.pmswanidhi.mohua.gov.in என்ற ஒரு முழுமையான இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலமே அனைத்து சாலையோர வியாபாரிகளும் திட்ட சலுகைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். செயல்பாடுகளை எளிதாக்க மொபைல் விண்ணப்பங்களை அனுப்பும் வசதியும் உள்ளது. இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் மத்திய அரசின் பிற திட்டங்களிலும் பயன்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சாலையோர வியாபாரிகளின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார், வங்கி கணக்கு, செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் ஜன்தன் யோஜனா குறைந்தபட்ச இருப்பு இன்றி வங்கிக் கணக்கு தொடங்கும் திட்டம், பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஓய்வூதிய திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம், ஜனனி சுரக்ஷா யோஜனா கர்ப்பிணி தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள் ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம், பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா கர்ப்பிணிகளுக்கான பிரசவ நிதியுதவி வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் குடும்ப உறுப்பினர்களை பயனாளிகளாக கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நடைபாதை வியாபாரிகளுக்கான குறுங்கடன் வழங்கும் திட்டம் என்பது வெறும் நிதியுதவி திட்டம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையுடனும் கண்ணியத்துடனும் வாழ ஏழை எளியோருக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம். நம் நாட்டின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றும் முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வை இந்த திட்டம் முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. வங்கி கடன் பெற வாய்ப்பின்றி தவித்த கோடிக்கணக்கான நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையும் இன்றி எளிதாக கடன் மற்றும் நிதி சேவைகளை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இந்த தொழிலாளர்களின் தினசரி உழைப்புதான் நம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுவடைய செய்கிறது. தங்கள் உறுதிப்பாட்டாலும் தொழில் முனைவாலும் நம் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் பயனாளிகள் அனைவருக்கும் என் வாழ்த்துகள். இத்திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகள் மிக வேகமான டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறியுள்ளார்கள். இது அவர்களின் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது என்று பெருமையோடு தெரிவித்துள்ளார். முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள எளிய மக்களாகிய சாலையோர வணிகர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்த இந்த திட்டத்தின் வெற்றி மிகுந்த நம்பிக்கையை உருவாக்குகிறது. எல்லோரையும் அரவணைத்து கரம் பற்றி அழைத்துச் செல்லும் கருணைமிக்க தலைமையின் கீழ் நாடு பீடு நடை போடுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: 6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: இருந்தா கூட ஒரு முக்கியமான தகவலை முதல்ல சொல்லிடலாம் அப்படின்னு தான். ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கும் போது அங்கங்க நிறைய பவர் கட் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மின்தடை இருக்குது, அதைத்தான் முதல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். திருநெல்வேலி தியாகராஜ நகர் கொக்கிரகுளம் துணை மின் நிலையங்களில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எந்தெந்த பகுதிகளுக்கு தியாகராஜ நகர், மகாராஜ நகர், ராஜகோபாலபுரம், சிவந்திப்பட்டி, குத்துக்கல், கொடிக்குளம், முத்தூர், ஐஓபி காலனி, தாமிரபதி காலனி, மல்லிகா காலனி, ஸ்ரீராமன் குளம், ஏஆர் லைன், கோரிப்பள்ளம், ரயில்வே ஃபீடர் ரோடு, ஈபி காலனி, ராஜேந்திரன் நகர், ராம்நகர், காமராஜர் சாலை, அன்பு நகர், என்ஹெச் காலனி, சித்தார்த் நகர், லக்கி காலனி, திருநெல்வேலி சந்திப்பு, கொக்கிரகுளம், மீனாட்சிபுரம், வடக்கு மற்றும் தெற்கு புறவழிச்சாலை, வனாரப்பேட்டை முழுவதும், இளங்கோ நகர், பரணி நகர், திருநெல்வேலி சந்திப்பு முதல் மேரி சர்ஜன் பள்ளி வரையிலான திருவனந்தபுரம் சாலை, பாலை, புதுப்பேட்டை தெரு, சுப்பிரமணியபுரம் மற்றும் மாருதி நகர், இந்த பகுதிகளுக்கெல்லாம் காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. ஸோ மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் 9 மணிக்கு முன்னாடி முடிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட்டு 2 மணிக்கு அப்புறம் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல்.

0: 7:15 கேட்க இருக்கிறோம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து வணக்கம் அருணி நிகழ்ச்சியை 7:25 கேட்கலாம், இணைந்திருங்கள்.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைந்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படும் படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதிகளில் நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம்

0: கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்த வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: தொடர்ந்து நாம கேட்கலாம். வணக்கம் பரணி. தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சியில இப்ப நாம பேச போறோம் யார்கிட்டன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில நேயர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவங்ககிட்ட தான் பேச இருக்கிறோம். வணக்கம்மா.
5: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம். வானொலியோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம்.
5: வானொலி வந்து என்னோட உயிர், அதுக்கு ஒரு 4 வரி பாடலா பாடிறேன். அதாவது, இது ஒரு ஆகாசவாணி, இது ஒரு ஆகாசவாணி, நன்மைகளை கேட்டிடலாம் தீமைகளை விளக்கிடலாம், இது ஒரு ஆகா

0: பிறர் கூறும் கருத்துகளை மனதில் விதைப்பேன். இது ஒரு ஆகாச ஆணி அப்படின்னு எழுதியிருக்கேன். எனக்கு வானொலினா ரொம்ப உயிர். அந்த வானொலியை வந்து ஒரு நாள் கூட கேட்காம என்னால இருக்க முடியாது. அந்த அறிவை விரிவு செய்து ஆனந்த பூங்காற்று அறிவை விரிவு செய்து மல்லிகையின் மனம் பரப்பும் மனம் விரும்புதிய பகுதியும் சிரிக்க பேசி சிந்தனைகளை விதைக்கும் சிநேகிதிய நிகழ்ச்சியும் மருத்துவர்களோட ஆலோசனைகளும் பொதிகை தும்பி சோம்பலை எடுத்து களையெடுத்து சுறுசுறுப்பை அறுவடை செய்யும் அனைத்து நிகழ்ச்சிகளும் தாயின் மடியில துயிலிறங்கும் சுகத்தை தருதுங்கம்மா. வானொலி நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிப்பாளர் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்துல கேட்கிறேன், தெரிவிச்சுக்கிறேன். எல்லா மக்களும் இளைய தலைமுறைகளையும் இந்த வானொலி சென்றடையணும். மேலும் மேலும் உயர்ந்த சிகரத்தை தொட்டு எல்லா மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிற வானொலிக்கு வானொலி பாட்டிக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன், போற்றுகிறேன். எல்லாரும் நல்லபடியாக சிறப்பாக இருக்க வாழ்த்துகிறேன் அங்கம்மா.
1: அருமை அருமை. அதாவது நம்ம குணால் பட கமல் சொன்ன மாதிரி பாட்டாவே பாடிட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளை வந்து எவ்வளோ அற்புதமாக நீங்களே எழுதுனதா அது?
0: ஆமாம், நான் அப்படித்தான் எழுதுவேன். பாடல்கள் எழுதியிருக்கேன், ஒரு 200 பாட்டு எழுதியிருக்கேன்.
1: அருமை அருமை அருமை. வானொலி
0: தனி இடம் உண்டு.
1: அருமை அருமை. நன்றி வாணிக்கு, வானில் தொண்ணூறு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துகிட்டதுக்கு.
0: எல்லா மக்களுக்கும் நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றி மகளே. இது வரைக்கும் இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட பேசினாங்க பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுப்பவன ஒரு பாடல்

சுமண பல்கலை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.7 கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பவர் கட் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு பவர் கட் செய்தியை சொல்லிட்டு 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் இணையலாம். மேலப்பாளையத்தில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்குது. இதனால் எந்த பகுதிகளுக்கெல்லாம் மின் விநியோகம் தடைபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலப்பாளையம், கொட்டிக்குளம் பஜார், அம்பை மெயின் ரோடு, சந்தை பகுதிகள், குலவணிகர்புரம், மத்திய சிறைச்சாலை, மாசிலாமணி நகர், வீரமணிக்கபுரம், நேதாஜி சாலை, ஹமீபுரம், மேலக்கருங்குளம், முன்னீர்பள்ளம், ஆரைக்குளம், அன்னை நகர், தருவை, ஓமநல்லூர், கண்ணித்தான்குளம், ஈஸ்வரியாபுரம், ஆஸ்பத்திரி ரோடு, தெற்கு பைபாஸ் ரோடு, மேலக்குளவணிகர்புரம், பஜார் திடல், ஜின்னா திடல், டவுன் ரோடு, அண்ணா வீதி, பஷீரப்பா தெரு, கணேசபுரம், செல்வகாதர் தெரு, உமருப்புலவர் தெரு, ஆசாத் ரோடு, பிஎஸ்என் காலேஜ். ஸோ இந்த பகுதிகளுக்கெல்லாம் மின் விநியோகம் கடந்த செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதியே வந்து போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது மாற்றப்பட்டு இன்றைக்கி உங்களுக்கு மின் தடை ஏற்பட இருக்குது. காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். வழக்கம் போல் மின்சாரம் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் காலையில் 9 மணிக்கு முடிச்சிருங்க. அப்படியே வேலை இருக்குது மின் சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னிங்கன்னா, மாலை 5 மணிக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இப்போ ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249648. மறுபடியும் தொலைபேசி எண் சொல்கிறேன், 0444249648. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

0: பகுதியில் இப்ப நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம். நெல்லை பண்பலை 102.6 வானொலி நேயர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம், லெட்ஸ் நோ இங்கிலீஷ். இந்த பகுதியில் நாம் சில நாட்களாக ஆங்கிலத்தை அறிந்து வருகிறோம், தெரிந்து வருகிறோம், கற்று வருகிறோம். சிறு சிறு வரிகளாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில சில வரிகளை நாம் கற்று வருகிறோம். நாம் வாழ்வில் பேசக்கூடிய வாக்கியங்களாகிய செய்தி வாக்கியம், கேள்வி வாக்கியம், கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம், ஆச்சரிய வாக்கியம் போன்ற வாக்கியங்களை எப்படி எப்படியெல்லாம் நாம் உருவாக்கலாம், பேசலாம் ஆங்கிலத்தில் என்று நாம் கற்று வருகிறோம். அதுபோல் நேற்று கேள்வி உருவாக்குதல், அதில் WH question என்று சொல்லக்கூடிய ஹூ என்ற வார்த்தைகள், யார், யாருடைய, யாரை போன்ற வார்த்தைகள் எப்படி எப்படியெல்லாம் பயன்பாடு, சற்று விரிவாக நேரலையில் சொல்ல முடியாவிட்டாலும் முடிந்த அளவு சொல்லியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இன்று என்ன சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என்றால் ஹவு, HOW. ஹவு என்றால் எப்படி. ஹவ் ஆர் யூ, பாருங்க யாரை பார்த்தாலும் உடனே ஹவ் ஆர் யூ, ஹலோ ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு உடனே பதில் சொல்லுவாங்க. ஹவ் இஸ் யுவர் ஹெல்த், ரொம்ப முக்கியமா நம்ம கேட்கலாம். ஹவ் இஸ் யுவர் ஹெல்த், அங்கேயும் நான் பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பீவர் பிடு ஒரு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சம்மந்தப்படும். அந்த கேன், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, இந்த கேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய இடங்கள்லாம் பயன்படுத்துவோம். கேன்னா முடியும், நமக்கு வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அதுதான் நம்ம செய்யணும் பார்த்தீங்களா. அதுக்கு இந்த கேன், CAN, கேன், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு அந்த ஹவ்வை பயன்படுத்தலாம். ஹவ் இஸ் யுவர் கிராண்ட்பா, உங்கள் தாத்தா இப்போ எப்படி இருக்கிறாங்க, ஒருவர் பெரியவர் சுகமில்லாமல் இருந்தால் அவரை நம்ம விசாரிக்கிறதுக்கு அது நம்ம சொல்லலாம். ஹவு டிட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை நீ எப்படி ஈர்க்காய் அப்படி, இந்த ஹவுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம அழகாக நிறைய வரிகள் எவ்வளோ தூரம் முடியுமோ அதை சொல்லலாம். ஹவுனா எவ்வாறு, எப்படி என்று தான் அதுக்கு தமிழ் அர்த்தம். அதில் நாம் சேர்த்து ஆங்கிலத்தில் உள்ள சப்ஜெக்ட் அந்த வெர்பை இரண்டாக வைத்து அதில் சப்ஜெக்டை வைத்து, அதாவது ஐ இந்த ப்ரொனம் IVU HE இருக்கிறது பார்த்தீங்களா, அதை வைத்து நாம் வரிகளை உருவாக்கி கொள்ளலாம். மிகவும் எளிதான ஒரு வழிமுறை. அந்த ஹவுடன் ஒரு பாருங்க, மெனி மச்சு சேரப்போகுது. ஹவு மெனி, ஹவு மெனினா எத்தனைன்னு அர்த்தம். ஒரு எண்ணிக்கையை பொறுத்து பெயர் சொல்ல ரெண்டு விதமா பிரிக்கலாம் பார்த்துருவாங்க. ஹவு மெனி, ஹவு மச்சு, நல்லா கவனிங்க. ஹவுமனா எத்தனை, ஹவுமச்சுனா எவ்வளவு, அதாவது அதுல எப்படி அது ஒரு அளவு, அந்த ஹவுமணி எதுக்கு பயன்படும், ஹவுமச்சு எவ்வளவு எதுக்கு பயன்படுங்கிறத நான் விளக்கம் கொடுக்குறேன். கவுண்டபுள் நவுன்ஸ், அன்கவுண்டபுள் நவுன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எண்ணக்கூடிய பெயர் சொற்கள், எண்ண முடியாத பெயர் சொற்கள்னு இருக்கு. அதை எண்ணக்கூடியதுன்னா புக்கு, அதாவது ஏ 1, 2, 3 அப்படின்னு அதுக்கு முன்னால போட்டு ஒரு புத்தகம், 2 மாணவர்கள் அப்படிலாம் சொல்லலாம் பாத்தீங்களா, இதுதான் கவுண்டபுள் நவுன்ஸ். அன்கவுண்டபுள் நவுன்ஸ்னா தண்ணீர், அது தண்ணீர், பால், அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. அது அதான் கோல்டு, தங்கம், ஒரு தங்கம் அப்படிலாம் சொல்ல முடியாது. மெட்டல், அதான் அந்த உலோகங்களையும் இரும்பு, அதையும் அப்படிலாம் நம்ம எண்ண முடியாது. எண்ண பணம், பணத்துக்கும் அப்படிதானா, பணம் அதில் நான் சொல்கிறேன் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். How many brothers do you have? அந்த ஹவு மணிக்கு அப்புறம் பாருங்க, கட்டாயம் பன்மை தான் இருக்கணுமா, ப்ளூரல் ஃபார்ம் தான் இருக்கணுமா. How many books do you have? நீ எத்தனை புத்தகங்கள் வைத்திருக்கிறாய்? I have 2 books. எனக்கு நான் 2 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். How many brothers do you have? I have 2 brothers. அல்லது I have a brother. இப்படி சொல்லலாம். அப்படின்னா ஹவுமணிக்கு அப்புறம் நம்ம போடும்போது கட்டாயம் ஒரு சிங்குலர் ஃபார்ம் போடக்கூடாது, ப்ளூரல் ஃபார்ம் போட்டு அந்த வெர்பை நம்ம பேசணும். அப்படின்னா தான் அது நல்லது. ஹவுமணினாலே எத்தனைன்னு ஒரு எண்ணிக்கையை குறிக்கும். இந்த ஹவுமச்சு பாருங்க, இப்போ பணம் இருக்குன்னு வைங்களா, ஹவுமச் மணி டூ யூ ஹேவ்னு தான் கேட்கணுமா. அதே சமயத்தில் பணம் ரூபாய் இருக்குன்னு வைங்களா, அதுக்கு ஹவுமணி ரூபீஸ் கேட்டுடலாம். ஹவுமச் மணி, மணிங்கிறது பணம், MONEY, அதுக்கு ஹவு மச்சுன்னு தான் போடணும். ஹவு மச் மணி, பணம் நீ எவ்வளோ, எப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நீ எவ்வளோ வச்சிருக்கப்பா அப்படின்னு கேட்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கு வந்து ஹவு மச் மணி டூ யூ ஹேவ். அதே சமயத்தில் மொத்தத்தில் பணம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஹவு மணி ருபீஸ் டூ ஹேவ், ஐ

0: ஹவ் 50 ரூபீஸ், ஐ ஹவ் 100 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால ஹவ், ஹவ் மெனி, ஹவ் மச், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கிறது. இதை நம்ம அதில் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நம்ம வாழ்க்கையில இருந்து, ஹவு மச் வாட்டர் டூ யூ ட்ரிங்க் எவ்ரிடே, பாருங்க அதுல இருந்து வாட்டர்ஸ் தண்ணீர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அதுலயும் ஹவு மச், ஹவு மச் அப்படிங்கறது தான் அதை போடணும். ஹவு மச் வாட்டர் தான், ஹவு மணிங்கிறது கட்டாயம் போட முடியாது. இப்படிதான் நம்ம ஹவு, ஹவு மணி, ஹவு மச் பயன்பாடை பயன்படுத்தலாம். நான் இப்பொழுது கடைசியாக 2 ப்ராவர்பு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராவர்பு தான், அதாவது புலி பசித்தாலும் புல் தின்னாது அப்படின்னு நம்ம தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது an eagle does not catch flies. அது தமிழாக்கம் பாருங்க, கழுகுலாம் ஈய பிடிச்சிட்டீங்க, அது அது மாதிரி அது சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் இந்த பழமொழி இருக்கு. an eagle does not catch flies, அது flies, அதனால் அது புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. பாரு இன்னொரு பழமொழி, நம்ம தமிழ் பழமொழி முக்கியமான பழமொழி ஒண்ணு இருக்கு பாருங்க, knowledge is an ocean. knowledge is அறிவு கடலை போலது போன்றது. ஆனால் அது தமிழில் என்ன சொல்கிறார்கள் என்றால், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. knowledge is an ocean, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். எளிமையான ஒரு ஆங்கில வகுப்பை எடுத்த மாதிரி ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஹவு மச், ஹவு மெனி இந்த வார்த்தைகளுக்கான பயன்பாடுகள் இந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு அருமையாக சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட கே கே தாமஸ் அவர்களுக்கு நிலையத்தின் சர்மகன் நன்றி. ஏழு மணி 42 நிமிடம் மகத ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பான ஒரு பாடல்

இசையின் வரிகளாய் ஆசையஞ்சலாய் உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி அது நம் ஆகாஷ்வாணி. மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள்.

கண் வரிகளாய் ஆசை அஞ்சலாய் உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி அது நம் ஆகாஷ்வாணி. மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: சங்கரன்கோவில் பெருமாள்பட்டி இந்த உபமின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எந்தெந்த பகுதிகளுக்கு சங்கரன்கோவில் நகர்பகுதி, என்ஜிஓ காலனி, கழப்பாக்குளம், புளியம்பட்டி, வாடிக்கோட்டை, பெரியூர், மணலூர், பெரும்பத்தூர், ராமலிங்கபுரம், வடக்கு புதூர், நகரம், முள்ளிக்குளம், சீவரலாயநேந்தல், பெருங்கோட்டூர், அழகாபுரி, இந்த ஊர்களுக்கும் பெருமாள்பட்டி, மாங்குடி, இனாம் கோயில்பட்டி, அருகன்குளம்புதூர், செந்தட்டியாபுரம், எட்டிச்சேரி, தென்மலை, ஆ சுப்பிரமணியபுரம், இடையான்குளம், முரம்பு, ஆசிலாபுரம், கூனங்குளம், பருவக்குடி, பந்தப்புளி, பீரெட்டியார்பட்டி, தெற்கு வெங்காநல்லூர், சோலைச்சேரி, வேலாயுதபுரம், இந்த ஊர்களுக்கும் மின் விநியோகம் தடைபடும் காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். இதே போல் புளியங்குடி வீரசிகாமணி துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும், மதியம் வரைக்கும் தான் அப்படின்னு. எந்தெந்த பகுதிகளுக்கு மின் விநியோகம் தடைபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளியங்குடி, சிந்தாமணி, ஐயாபுரம், ராஜகோபாலபேரி, ரத்தினபுரி, இந்திரநகர், புன்னையாபுரம், காடுவெட்டி, சிங்கிலிப்பட்டி, சங்கனாபேரி, சிதம்பரப்பேரி, சுந்தரேசபுரம், திருவேட்டநல்லூர், சொக்கம்பட்டி, திரிகூடபுரம், மேலப்புளியங்குடி, முள்ளிக்குளம், தலைவன்கோட்டை, துரைசாமியபுரம், நகரம், மலையடிக்குறிச்சி மற்றும் வெள்ளக்கவுண்டன்பட்டி, வீர சிகாமணி, பட்டாடைக்கட்டி, அருணாச்சலபுரம், அரியநாயகிபுரம், பாம்பு கோயில், வென்றிலிங்கபுரம், திருவேட்டநல்லூர், திருமலாபுரம், வடநத்தம்பட்டி, சேர்ந்தமரம், நடுவக்குறிச்சி, இந்த பகுதிகளுக்கு இன்று காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.

மக்களின் இளைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு இன்று காலை 8:50 சைவால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்க இருக்கிறோம். காலை 9:02 ஆனந்த பூங்கற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. பொய்யில்லா வாழ்க்கை சாத்தியமா? காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறாங்க ஐ முருகேசன் அவர்கள்.

0: சங்கு போன்றவற்றின் ஓடுகள், எத்தனை விதவிதமான வண்ணங்கள், எத்தனை விதவிதமான வடிவங்கள், இவற்றை எல்லாம் எடுத்து
1: மனா அதை எடுக்காதீர்கள், மனா எடுக்காதீர்கள், வேண்டாம் மனா வேண்டாம்.
0: ஓ, இங்கேயும் உமது வேலையை ஆரம்பித்து விட்டீரா? அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் திரும்பி பாரும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஓடுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போகிறார்கள். இந்த சிற்பி நத்தை சங்கின் ஓடுகளை எடுப்பதில் உமக்கு என்ன பிரச்சனை மந்திரியாரே?
1: மன்னா, பிரச்சனை எனக்கு இல்லை மன்னா, பிரச்சனை எல்லாம் துறவி நண்டுகளுக்கு தான் மன்னா.
0: துறவி நண்டுகளா? அப்படி ஒரு பெயர் இருக்கிறதா?
1: கடற்கரையில் இங்கே பாருங்கள், இது ஓடுகின்றதே, இந்த குட்டி குட்டி நண்டுகள், இவைதான் துறவி நண்டுகள். இவற்றை ஹெர்மிட் கிராப் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள்.
0: பெயரே வித்தியாசமாக இருக்கிறதே, என்ன காரணம்?
1: மன்னா, குறிப்பிட காரணங்கள் இல்லை என்றாலும் இவை அடிக்கடி தங்கள் வீடுகள் என்ற ஓடுகளை மாற்றிக்கொண்டே இருக்குமா, அதனால் கூட இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது.
0: வீடு எனும் ஓடுகளை மாற்றுகிறதா? புரியவில்லையே, புரியும்படியாக கூறும்.
1: மன்னா, இந்த துறவி நண்டுகள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை. இவற்றின் உடல் மென்மையாக இருக்கும் என்பதால் பெரிய விலங்குகள் இவற்றை கண்டாலே உடனே சாப்பிட்டு விடும் அபாயம் உண்டு. எனவே இவை கரைக்கு வந்தவுடன் பாதுகாப்பாக இருப்பதற்கு இறந்த நண்டு நத்தை சங்கின் ஓடுகளுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளுமாம். பிறகு தன் உருவம் வளர வளர அதற்கு ஏற்ற மாதிரி சரியான ஓடு கிடைக்கும் வரை காத்திருந்து கிடைத்தவுடன் உடனே வீட்டை மாற்றிக்கொள்ளும். அப்படி புது ஓட்டை கண்டவுடன் அதை சுத்தம் செய்துவிட்டு தான் அதற்குள் குடிபுகுந்து கொள்ளுமா. இதனால் இதற்கு தூய்மை பணியாளர்கள் என்று ஒரு செல்ல பெயரும் இருக்கிறது.
0: ஓஹோ, இந்த வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் புது வாடகை வீட்டிற்கு செல்லும் போது சுத்தம் செய்து வெள்ளை அடிப்பார்களே, அது போல அல்லவா இருக்கிறது? தன் குடும்பம் வளர வளர அதற்கு தகுந்தது போல சிறிய வீட்டில் இருந்து பெரிய வீட்டுக்கு மாறுவார்களே, அது போல.
1: பரவாயில்லையே, மன்னருக்கு இன்று மூளை நன்றாக வேலை செய்கிறது. அப்படித்தான் மன்னா, சரியாகத்தான் கூறுகிறீர்கள்.
0: சரி, அவை ஓடுகளுக்குள் இருந்துவிட்டு போகட்டும். அதற்கும் நான் இந்த ஓடுகளை சேகரிக்க கூடாது என்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது?
1: மன்னா, பிளாஸ்டிக் மாசுபாடு காரணமாக இந்த துறவி நண்டுகள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து வருகின்றன. பொதுமக்கள் உணவுகளையும் குளிர்பானங்களையும் தண்ணீரையும் குடித்துவிட்டு அந்த பாட்டில்களையும் பிளாஸ்டிக் டப்பாக்களையும் கடற்கரையில் போட்டுவிட்டு வருவார்களே, அவற்றை ஓடுகள் என நினைத்துக் கொண்டு இந்த துறவி நண்டுகள் அதற்குள் ஏறி குடிபுகுந்து கொள்கின்றனவாம். இதனால் வெகு விரைவில் இறந்தும் போய்விடுகின்றன. கடலை சுத்தம் செய்யும் போது கிடைக்கும் பிளாஸ்டிக் பொருட்களுக்குள் இந்த இறந்த துறவி நண்டுகள் அதிக அளவில் கிடைக்கின்றனவாம்.
0: ஆஹா, மனிதனின் செயல்கள் மற்ற உயிரினங்களை எவ்வாறெல்லாம் பாதிக்கின்றது பார்த்தீரா மந்திரியாரே?
1: மன்னர்வேந்தே, அது மட்டுமல்ல, இந்த ஓடுகளை எல்லாம் சேகரித்து நாம் மாலை கட்டுவதற்காகவும் வீட்டை அலங்கரிப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம். இதனால் ஓடுகள் குறைந்து அதனால் தன் வீடுகளாக பிளாஸ்டிக் பொருட்களை மாற்றிக்கொண்டு இந்த துறவி நண்டுகள் தன் அழிவை சந்தித்துக் கொள்கின்றன.
0: அதற்கும் மனிதர்கள் தான் காரணமா?
1: அதனால் தான் தங்கள் கைகளில் இருக்கும் இந்த ஓடுகளை கீழே போட்டு விடுங்கள். பாவம், ஏதாவது துறவு நண்டுகள் வந்து அதில் தங்கிக் கொள்ளட்டும்.
0: ஆமாம், அதுவும் சரிதான். மற்றவர்கள் வீடுகளை நாம் எதற்கு எடுக்க வேண்டும்? அவற்றிற்கும் இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு உரிமை உண்டு. மந்திரியாரே, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி இருக்கிறீர், அதனால் உமக்கு ஒரு டீயும் வடையும் எக்ஸ்ட்ராவாக வாங்கி தருகிறேன், வாரும்.
1: மிக நன்றி மன்னா. நம்ம மிஷன் சக்சஸ். இந்த கஞ்சூஸ் மன்னரிடமிருந்து நகைச்சுவைக்கு கிடைக்காத வடையும் டீயும் நமது மெசேஜுக்கு கிடைத்து விட்டது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல், சுபமான பாடல் சர்வம் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 7:50 நேர்களை நீங்க கேட்க இருக்கிறீங்க.
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: அரடா, கடற்கரையில் கடற்கரை காற்றை வாங்கி கொண்டு காலார நடந்து செல்வது என்பதை ஒரு தனி சுகம்தான் மந்திரியாரே.
4: காற்றை வாங்கி இருக்கிறீர்களா? எவ்வளவு பொற்காசுகளுக்கு வாங்கினீர்கள் மன்னா? என்ன மன்னா அப்படி பார்க்கிறீர்கள்?
3: பொற்காசுகளுக்கு காற்றா?
4: இல்லை, சும்மா ஒரு நகைச்சுவை.
3: நகைச்சுவை சிரிப்பே வரவில்லை.
4: ஒர்க் அவுட் ஆகவில்லையே, வட போச்சே. சரி, பார்த்துக்கொள்ளு.
3: ஆஹா, அழகான சிப்பி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

0: முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நம் மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நான்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இன்று பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்பது பற்றி சொல்ல இருக்கிறாங்க, கேட்கலாம்.
2: 2005 கொண்டு வரப்பட்ட இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் இந்திய பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திலும் சமூக பாதுகாப்பிலும் ஒரு மிக முக்கியமான வரலாற்று மைல்கல்லாகும். இந்த சட்டத்தை பற்றி சொல்லணுன்னா, 1956 அசல் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி ஒரு கூட்டு குடும்ப சொத்தில் பிறப்பால் உரிமை கோரும் தகுதி ஆண்களுக்கு மட்டுமே இருந்தது. பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு குடும்ப சொத்தில் நேரடி பங்கு உரிமை மறுக்கப்பட்டது. பெற்றோர் அல்லது கணவர் இறந்த பிறகு மட்டுமே அவர்களுக்கு சொத்து பிரித்து தரப்பட்டது. இந்த 2005 திருத்த சட்டத்தின் முக்கிய அம்சமாக இருப்பது என்னவென்றால், செப்டம்பர் 2005 முதல் அமலுக்கு வந்த இந்த திருத்த சட்டம் பாலின பாகுபாட்டை களைந்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை உள்ளதை பற்றி கூறுகிறது. அதால் பிறப்பால் சம உரிமைன்னு சொல்லக்கூடியது. ஒரு குடும்பத்தில் பிறக்கும் ஒரு மகனுக்கு சொத்தில் என்ன உரிமை உண்டோ அதே உரிமை மகளுக்கும், அது மகள் திருமணம் ஆனவரா இல்லையா என்பதை பற்றி கவலை இல்லை. பிறப்பால் அவங்க அந்த பெற்றோருக்கு மகளாக பிறந்தால் அவங்களுக்கு கிடைக்கிறது. மகன்களைப் போலவே மகள்களும் குடும்ப சொத்தின் கூட்டு பங்குதாரராக கருதப்படுவார்கள். குடும்ப சொத்தை பிரித்து கொடுக்கும்படி நீதிமன்றத்தை நாடும் உரிமை பெண் குழந்தைகளுக்கு, அதாவது பெண் மகள்களுக்கும் உண்டு. அவங்க திருமணம் ஆனாலும் பரவாயில்லை. அதே மாதிரி ஒரு குடும்பத்தின் பூர்வீக குடியிருப்பு வீட்டில் வசிப்பதற்கும் அதை பிரித்து கேட்பதற்கும் உரிமையும் பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முன் பெண்கள் திருமணமாகி விவாகரத்து பெற்றாலோ அல்லது கணவனை இழந்தாலோ மட்டுமே இந்த உரிமை இருந்தது. இப்போ அப்படி அல்ல. இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தா, இந்துக்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ பெண்களுக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட சட்டங்களின்படி சொத்துரிமை தீர்மானிக்கப்படுகிறது. இது எந்த விதமான சொத்துக்களுக்காக இது பொருந்தும்?

பார்க்கும்போது தாத்தா கொள்ளு தாத்தா ஆகியோரிடமிருந்து வழி வழியாக வந்த சொத்துக்களுக்கு இந்த சட்டம் 100% பொருந்தும். அதே மாதிரி ஒருவர் தனது சொந்த பணத்தில் வாங்கிய சொத்தாக இருந்தால் அவர் உயில் எழுதி வைக்காமல் இருந்தால் மட்டுமே மகள்களுக்கு சம பங்கு கிடைக்கும். அவர் யாருக்காவது உயில் எழுதி வைத்திருந்தால் அந்த உயிலின்படியே அந்த சொத்து போய் சேரும். 2005 இந்த சட்டம் வந்த பிறகும் தந்தை இறந்திருந்தால் மகளுக்கு சொத்து கிடைக்குமா என்ற குழப்பம் நீடித்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் August 11, 2020 அன்று வினிதா சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அதன்படி ஒரு மகள் பிறக்கும்போதே சொத்துரிமையை பெற்றுவிடுகிறாள். எனவே 2005 சட்டம் கொண்டு வரப்படும் போது தந்தை உயிரோடு இருந்தாரா இல்லையா என்பது முக்கியமல்ல. 2005 முன்பே தந்தை இறந்திருந்தாலும் மகளுக்கு பூர்வீக சொத்தில் சமபங்கு உண்டு. இதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் உள்ளதா என்று கேட்கும்பொழுது டிசம்பர் 20, 2004 முன்பு பூர்வீக சொத்து முறைப்படி பிரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது விற்கப்பட்டிருந்தாலோ அந்த சொத்தில் பெண்கள் மீண்டும் உரிமை கோர முடியாது. இந்த சட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்தில் உள்ள மகனுக்கும் மகளுக்கும் இடையே இருந்த சொத்துரிமை பாகுபாடு முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது. திருமணமான பின்னரும் ஒரு மகள் தனது பெற்றோரின் குடும்ப உறுப்பினராகவும் சொத்தில் சம பங்குதாரராகவும் நீடிக்கிறார்கள். ஆகவே இந்த 2005 இந்திய உச்சநீதிமன்றம் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள அந்த சங்கதியின்படி பூர்வீக சொத்தில், அதாவது தகப்பனார் வழியில் வந்த பூர்வீக சொத்தில் அந்த மகன்கள் எவ்வாறு பாகம் பெறுவார்களோ அதே போன்று அந்த பெண்களும் அந்த பாகத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் திருமணமாகி தனி குடித்தனமாக இருந்தாலும் அந்த சொத்தில் அவர்களுக்கு பாகம் உண்டு. ஆனால் தகப்பனாருடைய சுய சம்பாத்தியத்தில் சொத்து வாங்கப்பட்டு தகப்பனார் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது வேறு யார் பேருக்கோ உயில் எழுதி வைத்தோ செட்டில்மெண்ட் எழுதி வைத்திருந்தாலோ அதில் பெண்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக தர வேண்டும் என்று கூற முடியாது. ஆனால் அந்த சொத்தை கிரயம் வாங்கியிருந்த தகப்பனார் இறந்துவிட்டால் அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அது ஆண் பெண் பாகுபாடு இன்றி அவர்கள் அனைவருக்கும் சமமாக பிரித்து வைக்கப்படும். இதுதான் இந்த சட்டத்தின் ஒரு சிறப்பம்சம். ஆகவே 2005 கொண்டு வரப்பட்ட இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் இந்திய பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திலும் சமூக பாதுகாப்பிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வரலாற்று மைல்கல் ஆகும் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது.

நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. பங்கேற்றவர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இனி கேட்கலாம் திரையிசை. முத்து திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களின் வரிகள்ல உதித் நாராயணன், கே எஸ் சித்ரா, கல்யாணி மேனன் பாடிய பாடல் ஏ ஆர் ரகுமன் அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஒரு படத்துல உள்ள பாடல உள்ள இடைப்பட்ட வரிகளை நாங்க சொல்லுவோம், அது என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படிங்கறத நேயர்கள் கண்டுபிடிக்க போறீங்க.
1: ஆமா, இந்த திரையரங்கு நிகழ்ச்சியில நேற்று பங்கேற்ற நேர்கள் இன்று பங்கேற்பதை தவிர்த்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கால் பண்ணுங்க 0462256111332 அல்லது 0462256111333 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு நேயர் யார், இங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஐயா திரைப்படத்துல இருந்து விஜய் வரிகள்ல பரத்வாஜ் அவர்களின் இசையில ஸ்ரேயா கோஷல் மற்றும் கே பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். கேட்டுட்டே நினைச்சிருங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 8:34 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்றோம். என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறீங்களா? பொன் படைத்த மனிதர் கோடி நன்மை நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம், அன்பு எனும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம், நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம்.
2: என்ன பாட்டு என்ன படம்னு கண்டுபிடிக்க முடியுதா?
0: இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம் அப்படின்னு எந்த பாட்டுல வரும் அப்படின்னு
1: யோசிச்சு.
0: ஆமா,
2: பழைய படம் தான்.
0: கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல
1: சொல்லுங்க.
0: பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம், அன்பு எனும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம், நல்ல அன்னை தந்தை

0: பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம்.
1: எம்ஜிஆர் படமா அது?
2: எம்ஜிஆர் படம் இல்ல, எஸ்எஸ்ஆர் நடிச்சிருக்காங்க.
1: அதே
0: பாடல் தான், ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல் நேரா வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரியா சொல்லிட்டீங்க, போங்க.
0: வணக்கம்.
3: நன்றி,
0: நன்றி. உங்களுக்காக இப்ப ஒரு பாடல் வரிகளை சொல்றோம். என்ன பாடல் அப்படின்னு
3: கண்டுபிடிக்கிறீங்களா?
0: உச்சி வெயில் சூரியனை மேக மூடுது, நம் உள்ளம் இன்னும் சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசம் ஆகுது. காற்று மேகம்னு வந்ததும் மேகம் கருக்குதா அப்படிங்கிறீங்களா? இல்லையே. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில சுஷிலா அம்மா பாடியிருப்பாங்க.
2: கண்டுபிடிக்க முடியுதா? பழைய பாடல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொன்னோமே.
0: ஆமா, யோசிக்கிறீங்களா? சரி, நம்ம அடுத்த நேயர் சொல்றாங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். சொக்க தங்கம் திரைப்படத்துல இருந்து கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம், உன்னிமேனன் பாடிய பாடல் தேவா இசையில கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இதுவினர்போம் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 எட்டு மணி 42 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க தெரியறவி நிகழ்ச்சியில். இன்றைக்கி தெரியறவி நிகழ்ச்சியில் ஒரு பாடலில் உள்ள இடைப்பட்ட வரிகளை நாங்கள் சொல்லுவோம். அது என்ன பாடல் என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்.
1: நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற இடத்த அன்பனே ஏர் வணக்கம். வணக்கம்.
2: காலை
0: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
2: மதுரை மாவட்டம் மணிநகரம். சண்முகசுந்தரம்.
1: சரிங்க சார். அதாவது இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு பாடலோட வரிகளை சொல்லியிருந்தோம், கேட்டிங்களா என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுதா?
2: சொல்லுங்க.
1: உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது.
0: இது ஒரு பழைய பாடல். பாடலும் படமும் ஒரே மாதிரி தான் வரும். படத்தோட பேர் தான் இந்த பாட்டோட முதல் வரியேவும்.
1: அதாவது குழந்தைகளை மையமா வச்சு பாடின பாட்டுன்னு கூட சொல்லலாம்.
0: கேள்விப்பட்டதே இல்ல.
1: இல்லையே.
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: வணக்கம் மேம். வணக்கம் மேம். எனக்கு கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஆப் வரல.
1: உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது.
0: இது ஒரு பாட்டில் வரக்கூடிய வரிகள். பாட்டோட தொடக்கம் என்ன, படம் என்ன, கண்டுபிடிங்க.
1: நிறைய க்ளூ கூட
3: இந்த பாட்டுக்கு.
1: என்ன
3: இந்த பாட்டுடைய ஹீரோ இல்லைன்னா பாட்டுடைய ஹீரோயின்?
0: இந்த வரிகளை எங்கேயாவது கேட்ட, இந்த வரிகளை கேட்ட மாதிரியாவது இருக்குதா இல்லையா?
1: கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல அமைஞ்ச பாட்டு. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் இன்னும் சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது.
0: இந்த படம் 1965 வெளிவந்தது. அந்த பாடல் இல்ல.
1: இன்னொரு க்ளூ கூட கொடுத்திருந்தாங்க, பாடலோட வரிகளும் படத்தோட பெயரும் ஒன்னா
3: இருக்கும்னு.
1: நான் இன்னொரு க்ளூவும் கொடுத்திருந்தேன், குழந்தைங்களோட குணத்தை வந்து மையமா வச்சு அந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கும். நம்ம குழந்தைகளை என்ன சொல்வோம்?
0: படமே அதான்.
3: என்ன சொல்லிவிட்டேன்? அந்த பட்ட

0: இல்ல, நாங்க என்ன சொல்லியிருந்தோம், படத்தோட பெயர் தான் பாடலோட முதல் வரி.
1: குழந்தையும் தெய்வமும்
0: அப்பாடா, இதுக்கு மேல
1: கொண்டாலொன்று
0: எங்களால க்ளூ கொடுக்க. உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
2: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வாழ்த்துக்கள்.
0: இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சுயம்பரம் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி அவர்களின் வரிகள்ல ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல் சிற்பி இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நீ கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஒருத்தன். ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு, நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை சார் அப்படின்னா. இந்த உலகத்தில் தேவையில்லாமல் எதுவுமே இல்லையேன்னு என்னை நிமிந்து பார்த்தான். இப்போ உன் உடம்பில் இருக்கிற காலை மட்டும் எடுத்துருவோமா, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னேன். அது எப்படி நடக்கிறதுக்கு அது வேணாமான்னா, சரி அதை விட்டுரு கையை மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னேன். அப்புறம் சாப்பிட்றது எப்படின்னா, சரி அப்படின்னா இப்போ உன் உடம்பில் தேவையில்லாமல் அனாவசியமாக இருக்கிற ஒரு பகுதியை சொல்லு, அதை மட்டும் எடுத்துருவோம்னேன். அவன் யோசனை பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் மெதுவாக சொன்னான், எல்லாமே அவசியமாக தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நீ சொன்னதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாமே அவசியம்னு எனக்கு தோணுதுன்னா, உனக்கு எல்லாமும் அவசியம், ஆனால் நீ இந்த உலகத்துக்கு அவசியம் இல்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் அவன் குழம்ப ஆரம்பித்தான். இன்றைக்கி பாருங்கள், நிறைய இளைஞர்கள் இப்படி தான், தன்கிட்ட என்ன இருக்குங்கிறது

தெரியாமலே தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறது அவங்களுக்கு அடையாளம் தெரியறதில்ல. இப்போது ஆடு மாடுகளுக்கு கூட அதுகளோட திறமை எதுங்கிறது அதுகளுக்கு தெரியும். நம்மால் எது முடியும், நம்மால் எது முடியாது அப்படிங்கிறது ஆடு மாடுகளுக்கெல்லாம் தெளிவாக தெரியுது. விலங்குகள்லாம் பாருங்கள், பறவைகள் மாதிரி விண்ணில் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதில்ல. ஒரு பசுமாடு பருந்து பறக்கிறத பார்த்துட்டு நாமளும் அது மாதிரி பறக்கணும் அப்படின்னு நாலு காலையும் தூக்கிறதில்ல. சரி, ஆனால் ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அவங்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு புரியாமல் நடந்துக்கிறான். சரி, ஒரு மனுஷங்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதாவது ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருக்கிறதில்ல. ஆனாலும் உளவியல் நிபுணர்கள் மனிதர்களின் குணாதிசயங்களை வச்சு அவங்கள மூணு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது மூன்று வகை மனிதர்கள். சில பேர் எப்படின்னா, தான் சம்பந்தப்பட்ட வேலையோடு இருந்து விடுறதில்ல. எதிர இருக்கிறவன் செய்கிற வேலை, இன்னொரு பிரிவில் இருக்கிறவன் செய்கிற வேலை எல்லாத்துலேயும் தலையிடுவாங்க. மனோதத்துவத்தில் இதுக்கு டாமினன்ஸ்னு பேர். இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க எதுக்கு பொருத்தம் தெரியுமா? ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துறது, நிர்வாக பொறுப்பு வகிக்கிறது, இது மாதிரி பணிகளுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க. ரெண்டாவது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப இனிமையாக பேசுவாங்க, திறமையாக பேசுவாங்க, அடுத்தவங்களோட பேசுகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்கள்லாம் விற்பனை துறையில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பொருத்தம். இப்படி ஒரு வகை. இதை தவிர மூன்றாவது வகை மனிதர்கள் உண்டு. அவங்க எப்படின்னா, இவங்களுக்கு வந்து பகுத்து உணரும் ஆற்றல் உண்டு, உறுதிப்பாடு உண்டு, அடுத்தவங்களோட அதிகம் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாலு பேரோட பேசுகிறதே அவங்களுக்கு பிடிக்காது. செய்கிற வேலையை நுணுக்கமாக செய்வாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமாக எல்லா விவரங்களையும் சேகரிப்பாங்க. இந்த வகை மனிதர்களுக்கு ஆராய்ச்சி வேலை, அக்கௌண்டன்ட் வேலை, இது மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதனையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவனுக்குள்ளே இந்த மூன்று விதமான திறமைகளும் உண்டு. எது அதிகம், எது குறைவு அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம். நாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு பார்க்கணும். நாம் வந்து இந்த மூன்று வகையில் எந்த வகை அப்படிங்கிறத நாமளாக தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்லப்பட்ட மூன்று குணங்களுமே வந்து ஆளுமை சம்பந்தப்பட்டது. இதில் வந்து ஒருத்தருடைய இயல்பு, திறமை இதெல்லாம் அடங்காது. இதெல்லாம் தனி. இதையெல்லாம் யார் நினச்சாலும் முறையாக பயிற்சிகள் மூலமாக வளர்த்துக்கலாம். இப்போ திறமையை வந்து பயிற்சி மூலமாக நம்ம வளர்த்துக்கலாம், இயல்பு இதையெல்லாம் வளர்த்துக்கலாம். முன்னாடி சொன்னது மாதிரி நாம் எந்த வகையான ஆசாமிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வராது. அதனால் நம்முடைய குணம் என்ன, நாம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது, ஏற்றுக்கிறது நல்லது. இப்போது ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூ நடந்தது. ஒருத்தர் வந்தார். அந்த நேர்காணலில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அவர் வந்திருக்கிறது இந்த ரொம்ப கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை, அக்கௌண்டன்ட் வேலை. அதனால் அந்த நேர்காணலில் அவர்கிட்ட கேட்டாங்க, 8, 3 இது ரெண்டையும் பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்லிவிட்டார், 23 சொல்லிவிட்டார். 8, 3 பெருக்குனா 24 சொல்லியிருக்கணும். ஏதோ அவசரத்தில் 23 சொல்லிவிட்டார் பதில். சரி போன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததும் யோசனை பண்ணார். அடடா, 8, 3 பெருக்க சொன்னாங்க, நம்ம 24 சொல்கிறதுக்கு பதிலாக 23 சொல்லிவிட்டோம். இந்த சின்ன கணக்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு நினச்சிருப்பாங்களே, நிச்சயமாக நமக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் பாருங்கள், 10வது நாள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது. வேலையில் உடனே வந்து சேர்ந்துங்கோ அப்படின்னு. சரி, ஏதோ தவறுதெல்லாம் போட்டாங்க போல இருக்கு, நாம் எதையும் வெளியில் சொல்லிகிட்ருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவரும் கம்முன்னு போய் வேலையில் சேர்ந்துக்கிட்டார். ரொம்ப நாள் கழித்து வேலை நிரந்தரமானதும் மெதுவாக மேனேஜர்கிட்ட போய் உண்மையை சொன்னார். சார், அன்னைக்கு நேர்காணலில் இன்டர்வியூவில் 8, 3 இதை பெருக்கினா என்ன விடை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க, நான் தவறுதெல்லாம் 23 சொல்லிவிட்டேன், நீங்களும் தவறுதெல்லாம் எனக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னார். இப்போ மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு வந்து நேர்காணலுக்கு வந்த அத்தனை பேர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டோம். அன்னைக்கு வந்த எல்லாருக்கிட்டேயும் 8, 3 இது ரெண்டையும் பேருக்குனா என்ன விடை வரும் அப்படின்னு கேட்டோம். அத்தனை பேர் சொன்னதுலேயும் நீங்கள் சொன்ன பதில் தான் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர். கிட்டத்தட்ட சரியாக இருந்தது, நீ சொன்னது தான், உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொன்னாரான்.

0: அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து துல்லியம் ரொம்ப முக்கியம். எந்த வேலைக்கு போகிறோமோ, இப்போ ஒரு கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னா அதில் நாம் வந்து நல்ல திறமைசாலியாக இருக்கணும். அதனால் நம்முடைய குணாதிசயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஒரு வேலையை வாழ்க்கையில் தேடிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிறது முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:57. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரையறிவி. இன்னைக்கு நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு எந்த வரிகளை சொன்னாலும் இந்த பாடல் தான் அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க.
2: நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றி சொல்வது நிலைப்பன்மலை 102.6 திரையறிவு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் மகிழ்ச்சியாக இணைந்திருந்தோம். நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி. வரப்புற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர்

அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 9:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யில்லா வாழ்க்கை சாத்தியமா அப்படிங்கறத பத்தி பேச இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நேர்களை, நேற்று பங்கேற்ற நேர்கள் இன்று பங்கேற்பதை தவிர்த்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு நேயர் யார், இங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏல கொண்டிருக்கீங்களா?
0: சொல்லுங்க சார்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். பொய் இல்லாத வாழ்க்கை சாத்தியமானு கேக்குறீங்களா?
0: ஆமா.
1: என்னைய பொறுத்த வரைக்கும் சாத்தியமே இல்லம்மா.
0: கண்டிப்பா.
1: ஏன்னா நானே போய் போயிட்டு ஊரடிச்சு சினிமா போயிட்டு வந்துட்டு வீட்டுல என்ன லேட்டுன்னு கேட்டா சினிமா போய் சொல்லிடுவேன். ஆனா நான் சொல்லியதோ போய் வந்து மத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்லயும் போய் பேசுவாங்கம்மா, அக்கம் பக்கத்துல பணத்தை வாங்கிட்டு என் பணத்தை வாங்கிட்டு எனக்கு 2 வட்டி கொடுத்துருவாங்க.
0: அதாவது நல்ல விஷயங்களுக்கு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எப்படி
1: நல்ல விஷயங்களுக்கு போய் சொல்லலாமா? ஆனா நம்ம சுத்த போய் மத்தவங்களை பாதிக்காம
0: பாதிக்காதது வரையும் இருக்கும். சரி, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில் கலீடாமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சொல்லுங்க சார்.
2: வாழ்த்துக்கிழமை. ஆமா, வா, பொய் இல்லா வாழ்க்கை சாத்தியமானு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
2: உண்மையிலே சாத்தியம் இல்லம்மா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் பெருந்தகையே வாய்மைங்கிற ஒரு அதிகாரத்தை 2வது குறள் அழகா சொல்லியிருக்காங்கம்மா. குற்றம் இல்லாத நன்மை கிடைக்கும் என்றால் பொய்யான சொற்களும் வாய்மை என கருதப்படும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல நம்ம மனைவி 2-3 பொருளை வாங்கிட்டு வர சொல்றாங்கன்னு வைங்களேன். நம்ம வேலைக்கு போகும்போது பணிக்கு செல்ற நேரங்கள்ல அப்ப நாம வந்து அதை வாங்குறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இருக்காது. காரணம்னு கேட்டா பொருளாதார சிக்கலா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம 2 ரூபாய் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லாம நம்ம என்ன செய்யறோம்னா, மறந்துட்டேங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லுவோம்.
0: சரிங்க.
2: இந்த மாதிரி ஒரு பொய் சொல்றதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு இணக்கத்துக்கு தான் ஒரு பயன்படும். அதனால இந்த சாத்தியம் தான், அதாவது பொய் சொல்றது வாழ்க்கையில சாத்தியம் தான். அதுக்காக வந்து எல்லா நேரமும் எல்லா நேரத்திலும்
0: பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரிங்க, நன்றி. நன்றி.
2: நேரங்கள்ல சில விஷயங்களுக்காக வந்து பொய் சொல்றது சாத்தியம் தான்ங்கிறது என்னுடைய கருத்தம்மா. வாய்ப்பளித்த நல்ல ரெயின்போக்கு நன்றியம்மா. நன்றி.
0: அருமை. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். லிங்கா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரகுமன் அவர்களின் இசையில ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதிதி பால் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:11 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனே ஏர் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஹலோ வணக்கம் அழகா வளந்தன்
0: சொல்லுங்க வணக்கம் யார் இங்க இருந்து
1: சாந்தி பேசு
0: சொல்லுங்கம்மா
1: அது பொய் பேசாத சாத்தியம்தான்

0: பிறருக்கு நன்மை தரும் என்பதுனா பொய் சொல்லலாம்.
1: ஆனா
0: அந்த பொய் சொல்லாம இருக்கிறது நமக்கு நல்லதுதான் தரும்.
1: அப்போ நீங்க பொய்யே பேச மாட்டீங்க அப்படியா? உண்மையாவா?
0: ஆமா.
1: எந்த சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொன்னது கிடையாதா?
0: இல்ல, எதனாலும் சொல்லிடுவேன்.
1: ஓ சூப்பர், ரொம்ப அபூர்வமான. இந்த மாதிரி பொய் சொல்லாதவங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்.
2: அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்த்திருச்சி பரமசிவானந்தம். நலம் நலமதியாக.
1: சொல்லுங்க.
2: அதாவது பொய், சின்ன சின்ன பொய்கள் வந்து சொல்றது வந்து அது வந்து வாழ்க்கைக்கு சாத்தியமா தான் இருக்கும்.
1: சரிங்க.
2: ஆனா அந்த பொய்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு பனிப்பொழி மாதிரி இருக்கணும். அந்த பொய்கள் வந்து ஒரு ஆணி வேறா இருந்ததுன்னா நம்மகிட்ட வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கு.
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி ஒரு தகவல்களை சொல்லுதோம்னா அதுல வந்து உண்மை இருக்கணும். எப்போதுமே பொய்யா சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த நம்பகத்தன்மை,
1: உண்மையை சொன்னா கூட அப்புறம் நம்ப மாட்டாங்க.
2: உண்மை சொன்னா கூட இவர் சொல்றது பொய்யா தான் இருக்குங்க ஒரு முத்திரை முத்திடுவாங்க.
1: கண்டிப்பா.
2: அதனால அந்த பொய்கள் வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கணும். பாதிப்பு இல்லாத பொய்கள் வந்து
1: நல்லதுக்காக சொல்லலாம். சரிங்க, ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்தன்மனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். தெனாலி திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 19 நிமிடத்தில் நீங்கள் நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போறேன். அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: விண்ணை முட்டும் வான் புகழோடு வான் அலையில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருக்கும் வானவில் 102.6 காலை வழக்கத்தில் நிகழ்ச்சியில் எனவரும் மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது பூச்சியோடு சாத்தியம் சொல்லிருக்கீங்க, சொல்லாம இருக்க முடியாது மேடம். நான் வந்து அதிலே ஆட்டோ ஓடிட்டு இருக்கேன். போலீஸ் தொந்தரவு அதிகமா இருக்கும்.
1: வயசானது
2: போகும்போது போயிருந்தேன்.
1: நல்லதுக்காக சொல்லிக்குவீங்க. அதாவது பொய் சொல்லாம வாழ முடியாத சாத்தியம் இல்ல அப்படிங்கறீங்க.
2: இல்ல மேடம், சம்பந்தப்பட்டதும் சொல்லிக்கலாம். வாழ்க்கை முழுதும் பொய் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையே பொய்யா போயிருன்றது என்னோட கருத்து மேடம்.
1: நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்றே எனும்.

0: அற்புதமான தங்களின் நிகழ்ச்சி தொகுப்பே அதற்கு சாட்சியம்.
1: சரி சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
0: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷம்மா. சாத்தியமாகாதும்மா, வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் சொல்லித்தான் கலந்துதான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கு. உண்மையே சொல்லி நம்ம வாழ்க்கையை ஓட்டவே முடியாதுமா. சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த இடங்கள்ல அதை சொல்லித்தான் ஆக வேண்டும்ங்கிறத வரும்போது நம்ம அதை சொல்லித்தான் ஆகணுமா. இல்லாம உண்மையே போட்டு நம்ம அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சின்ன சின்ன இடங்கள்ல சொல்லக்கூடிய இடங்கள்ல சொன்னாதான் அந்த வாழ்க்கை நமக்கு நல்லா போகும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தவசி திரைப்படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 27 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பனேயர், வணக்கம். வணக்கம்.
2: The person you are speaking with have...
1: வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம், நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் சொல்லுங்க, நீங்க யார், இங்கிருந்து பேசுறீங்க?
3: பாரசாலை, திருவனந்தபுரம் மாவட்டம்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது பேசாமல் இருப்பது சாத்தியமே கிடையாது. நம்ம குழந்தை போய் பேசிதான் வளர்ந்துட்டு வரோம்.
1: சரிங்க.
3: ஆனா ஒரு பொய்ய 9 பொய் சொல்ல வேண்டிய வரும்.
1: ஆமா.
3: ஆனா உண்மைக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு உண்மை.
1: சரி.
3: நம்ம மனிதர்கள் பேசாம இருக்க முடியல.
1: அதான் சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. பொய் இல்லா வாழ்க்கையே சாத்தியம் இல்லை.
3: ஆமா. அந்த ஹரிச்சந்திரன் அவர் மட்டும்தான்.
1: நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியரா இல்லையே. சொல்லுங்க.
3: அதாவது ஹரிச்சந்திரன் மாத்திரம் பொய்யே ராஜா. அது வரலாற்று ஒரு கதையில வந்து அதே போல நிலையில்
1: நன்றி நன்றி நீங்க சில கலந்துகிட்டதுக்கு.
3: இன்னொரு கதை
1: இல்ல சார், நீங்க பேசுறது கிளியரா இல்ல, விட்டு விட்டு கேக்குது.
3: இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதான் நடக்கும்போது.
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: அதாவது வந்து மேடம், நம்ம வந்து யாருக்குமே ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட நம்ம வந்து பொய் சொல்லாம இருக்க முடியாது.
0: சரி.
1: அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியா இருந்தா கூட ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம கணவருக்கு தெரியாம அது வந்து அந்த பொருள் தேவைப்படும். அதை போய் நம்ம எதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல, இந்த மாதிரி அந்த காசை இது பண்ணிட்டாங்க குடும்பத்துக்காண்டி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன பொய் சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி கணவர் வந்து ஒரு அவங்க சினிமாவுக்கு போயிட்டு வந்து மறைக்கிறதுக்காண்டி சொன்னா கட்டிட்டு வாங்கன்ட்டு பயந்துகிட்டு கூட சொல்லலாம் ஒரு பொய். ஆனா பொய்யே சொல்லாம வாழணுங்கிற இது வந்து நடக்கவே நடக்காது எந்த குடும்பத்திலயும் சரி. ஏதாச்சும் ஒரு சின்ன பொய் சொல்லிக்கிட்டா இருக்கு, பொய் சொல்லாம வாழ்றது.
0: தினமும் ஒரு பொய்யாவது சொல்லிருவோம் எப்படியாவது. அந்த மாதிரி
1: யார்த்தையாவது சொல்லிடுவேன். அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கேன்னா நான் வந்து ரெண்டு நாளாச்சு, மூணு நாளாச்சு, அஞ்சு நாளாச்சுன்னு கூட பொய் சொல்லலாம். நான் வந்து மூணு நாளாச்சு இருந்தாலும் சில பேர் நம்ம நானே சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து நான் நேற்று வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படியுமே ஏதாவது ஒரு பொய் சொல்லுற மாதிரி இருக்கும். தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும்.
0: அதனால பொய் சொல்லாம வாழ்றது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிறீங்க. ரொம்ப அருமை அருமைய. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அரசு திரைப்படத்திலேருந்து சுஜாதா விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல், மணி சர்மா அவர்களின் இசையில கபிலன் வரிகளில் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:36 நிமிடத்தில் நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனே ஏர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
1: அழகான தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, பொய் நிறைந்த உலகத்துல பொய் திகழ்ந்த ஆள் கூட எல்லாம் இருக்காங்க. வாழ்நாள் ஒரு நாளாவது ஒரு நேரமாவது பொய் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. உலகமும் உலகமும் பொய்ல அதே நேரத்துல பொய்யான வாழ்க்கையை நிலைக்காது. நம்ம சின்ன பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கும். பொய் இல்லாத
0: இல்லங்க, அதான் நீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுங்க. பொய் இல்லா வாழ்க்கை சாத்தியமா? நீங்க பொய் சொல்வீங்களா?
1: நான் பொய் சொன்னேன், ஒரே ஒரு பொய் சொன்னேன். சரி,
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: அன்பு சகோதரிக்கு அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: பொய் இல்லாத வாழ்க்கை சாத்தியமானு கேட்டுட்டீங்க. அது வந்து அதாவது யதார்த்தத்துல நிதர்சனமான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய் இல்லாத வாழ்க்கை சாத்தியமே கிடையாது.
0: சரிங்க.
2: அந்த மாதிரி அது வந்து அந்த காலத்துல அரிச்சந்திரன் வாழ்ந்திருக்காரு.
0: சரி,
2: இந்த காலத்துல அந்த மாதிரி அரிச்சந்திரங்களே நான் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி வாழ முடியாது. ஏன்னா ஒரு சாப்பிட என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க.
0: சரிங்க.
2: வீட்டுல வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் லேட்டா போயிருவாங்க. அங்க போனோட ஒரு பெரிய ஆர்த்தர் கேட்பாங்க, ஏப்பா நீ இவ்வளவு லேட்டா வர்ற? அப்ப வந்து நான் எங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால
0: சொல்ல முடியுமா? அப்ப போய் தான் சொல்லணும்.
2: வரும்போது டிராபிக் ஆயிருச்சு, அதனாலதான் சார் லேட் ஆயிருச்சு. நான் இனிமே நான் நாளைக்கு எல்லாம் ஒழுங்கா வந்துடுறேன். அப்ப அந்த அளவுக்குல அது போய்தான்.
0: ஆமா, ஆனா இருந்தாலும் அது வந்து நல்ல விஷயத்துக்காக அந்த அந்த சந்தை.
2: ஆமா, நல்ல விஷயத்துக்காக. ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ போய் போயிட்டேன்.
0: போய் தான், ஆனாலும் யாரையும் பாதிக்காத மாதிரி இருக்கணும், நமக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இருக்கும்.
2: நம்ம ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போவோம், நம்மளுக்கு பின்னாடி வர்றோம்னா அடம்பிடிக்கும்.
0: ஆமா, அப்ப போய் சொல்லிதான் வீட்டுல விட்டுட்டு போக வேண்டியது இருக்கும்.
2: நான் ஊசி போட போறேப்பா, ஆஸ்பத்திரிக்கு போறேன், நான் ஊசி போட போறேன், நீ வர்றேன்னா ஐயோ ஊசியா, நான் வேண்டாம், நான் வரமாட்டேங்க அப்படின்னு.
0: ஆமா, முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். நண்பேண்டா திரைப்படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் இசையில கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:45 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், வீரனூர் கருணாநிதி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது எனக்கு பொய் சொல்லே தெரியாதம்மா.
0: சரிங்க.
1: அதாவது எப்படின்னா, நம்ம வானொலியில நிறைய விதிமுறைகள் குடுத்துருக்குங்க.
0: ஆமா,
1: அதை நான் கரெக்டா கடைபிடிப்பேன்மா.
0: மூத்த
1: நேயர்கள் வந்து அதை கடைபிடிக்க முடியாங்க. அதே மாதிரிமா கோடை பண்பலையில வந்துமா அந்த நேயர் விருப்பம், அதாவது 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குமா, தொலைபேசி நிகழ்ச்சி.
0: சரிங்க.
1: அதுல வந்து மாவட்டம் வாரியா கொடுக்காங்க. அந்த நம்ம திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் சொல்லிட்டு வராங்கம்மா. அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிமா.
0: அதாவது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம், யாரு எங்க இருந்து லைன்ல இருக்கீங்களா, பேசுங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் ஈரோடு சூர்மடியில இருந்து இளங்க பேசுறேன்மா.
0: சொல்லுங்க.
2: அதாம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத விட பொய்யில்லாத வாழ்க்கை சாத்தியமான சாத்தியம் இல்லம்மா இன்னைக்கு சூழ்நிலைக்கு.
0: கண்டிப்பா.
2: ஆமா, பொய்யில்லாத வாழ்க்கையை பண்ண முடியாதுமா. இப்ப ஒண்ணு இல்லம்மா, செல்லு வச்சிருக்கீங்க, பொய் பேசிதான் ஆகணும். செல்போன் வச்சிருக்காங்கல்ல,
0: சிங்கப்பூர்ல
2: இருக்கு. நானும் மனசால்தான் இருக்கிற மாதிரி இப்ப வந்துட்டு 5 நிமிஷம் சொல்றாங்க.

0: வரப்ப அவர் வந்திருக்கிறது சேலத்துல
1: நமக்காக காத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம வந்து உண்மையை சொன்னா அவங்க நிக்க மாட்டாங்க போயிருவாங்கன்னு சொல்லி இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் வந்துடுறேன்
0: அப்படின்பாங்க. அவர் வந்து சேலத்துல இருக்கிறாரு, என்ன பேசிட்டு வர்றாரு, நான் பள்ளிபலை வந்துட்டேங்கிறாரு.
1: சரி,
0: இன்னொரு காமநாடு வந்துடுவோம். அப்ப அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? அதனால இன்னைக்கு வந்து ஒண்ணு இல்ல, ஸ்கூல்ல பஸ்ல போறப்பெல்லாம் முன்னெல்லாம் இப்ப போறவனீங்க, அப்ப வந்து இந்த அஞ்சு இத்தனை வயசு மேல டிக்கெட் வாங்கணும்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம உண்மை பேசு உண்மை பேசுற பிள்ளைங்கிட்டய ஏ கண்டக்டர் கேட்டா
1: மூணு வயசு சொல்லணும்.
0: உண்மை சொல்லிடும், மூணு வயசு சொல்லிட்டு எத்தனை படிக்கணும், ஒன்னா படிக்கிறோம்.
1: நன்றி. நேர்களெல்லாம் ரொம்பவே அட்டகாசமா.

0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதாவது
0: பொய் இல்லா வாழ்க்கை வந்து சாத்தியம் கிடையாது, ஆனா யாரையும் பாதிக்காத அளவுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமா கண்டிப்பா, வேற வேலை இல்ல, திட்டிக்கிட்டே போய் பேச வேண்டியதான்.
0: சரி, நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். காளி திரைப்படத்திலிருந்து நிவாஸ் ஜானகி ஐயர் பாடிய பாடல் விஜய் ஆண்டனி அவர்களின் இசையில் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஒளியின் வழியே உலகத்தை அருகில் கொண்டு வந்தாய். 90 ஆண்டுகள் வானொலி வரலாற்றின் பொக்கிஷமாய் திகழ்ந்தாய். 9:53 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சி பேச போற இடத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
3: மேடம், பொய் வந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது, ஆனா சொல்ல வேண்டியதுக்கு சொல்லித்தான் ஆகணும்.
2: சரிங்க, நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக மனம் விரும்புதே நிகழ்ச்சி, உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்க வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. இப்போ உங்களுக்காக பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் நேற்று கோடிக்கணக்கான மரக்கன்று நடப்பட்டது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹாரியா கன்றை நட்டு வைத்தார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 15 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனம் விரும்புதே சூப்பரான ஒரு நல்ல சூப்பரான பாடலை மனசுக்கு பிடிச்ச பண்பலையில் மனசுக்கு பிடிச்ச நேரத்தில் கேட்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்கள் மன விரும்பிய பாடலை கேட்குறதுக்கு கால் பண்ணுங்கள். 0462-125-1133 நம்ம நேயர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட், ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நேயர்கள் இன்றைக்கு கலந்துகிறத தவிர்த்து புதிய நேயர்களுக்கு மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. பத்து மணி நான்கு நிமிடத்தில் இன்றைய மன விரும்பதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நண்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கணேசன்.
1: ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்களா என்ன? ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க.
2: இல்லை மேடம், நான் பேசிட்டு தான் இருக்கிறேன்.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்
2: மேடம்? எங்கே சின்ன ரசாங்கிற படத்தில் எடுடா மேலங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.
1: இயற்கை சூழலில் உட்காந்துருப்பீங்க போல இருக்கு, பின்னாடி பறவைகளுடைய ஒலிகள்லாம் கேட்குதே.
2: ஆமாம், நம்ம ஊர் எப்போதுமே நல்லா கலகலம் பாருங்க மேடம்.
1: சூப்பர் சூப்பர், அதே கலகலம் போட சூப்பரான பாடலும் கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நன்றி. மகளிர் மனம் வருவது நிகழ்ச்சியில் எப்போவுமே பொது அறிவு கேள்வி பதில்கள் நம்ம வந்து கேட்குறது உண்டு. கேள்வி நான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்வீங்க, அந்த பதில் சரியா இல்லையா அப்படிங்கிறத நானும் சொல்லுவேன் இல்லையா. அந்த விதத்தில் அடுத்து வரக்கூடிய நேயர்கான முதல் கேள்வி, வெள்ளை யானைகளின் நாடு எனப்படக்கூடிய நாடு எது? வெள்ளை யானைகளின் நாடு, நாடு அதாவது யானை வந்து கருப்பாக தான் இருக்கும், வெள்ளை யானை, வெள்ளை யானை வந்து ஒரு நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு வெள்ளை யானைகளின் நாடு அப்படின்னே பேர் வந்துச்சு. அது எந்த நாடு? இப்போ பாடல்

0: சமணப்பல்களை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி தமிழ் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பத்து மணி 10 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பல்களை நேரலையே அந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். சுபமான ஒரு காலை பொழுது, நிறைய பேர் பணிக்கு கிளம்பியிருப்பீங்க, நிறைய சுட்டிஸ் குட்டிஸ்க்கெலாம் வந்து பள்ளிகள் இருந்திருக்கும். இருந்தால் கூட காலை உணவை கட்டாயம் எடுத்துக்கோங்க, அதுதான் உடலுக்கு ஆரோக்கியமும் கூட. எல்லா மக்களும் சாப்பிட்ருப்பீங்க, ஸோ வயிற்றுக்கு உணவு விட்டு நிறைச்சதுக்கப்புறமா அப்படியே இசையை கொஞ்சம் செவி வழியாக இதயத்துக்கு அனுப்பலாமா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர் வணக்கம்.
1: கானம் பாடிடும் ஆணம் பாடியாய், கானம் பாடிடும் ஆணம் பாடியாய், நெல்லை பண்பலை 102.6 அன்பான சகோதரிக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, என்ன பல் வேணும் நிகழ்ச்சியில?
1: தெய்வ வாக்கு தெரியப்படுற சகோதரி அல்ல இளையராஜா, அந்த ஜானகம்மா பாடி அது வள்ளி வள்ளி என்ன வந்த பாடல்
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், வெள்ளை யானைகளின் நாடு.
1: இல்ல பாரு, அதாவது வெள்ளை யானைங்கிறது வந்து ஒயிட் எலிஃபென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றீங்களா எப்படிப்பா?
0: இல்ல, அந்த யானைகள் அந்த தேசத்துல அந்த நாட்டுல அதிகமா இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு வெள்ளை யானைகளின் நாடுனே பேரு. அப்ப எந்த நாட்டுல அதிகமா இருக்கு?
1: ஆப்ஷன் கொடுங்க, மெசேஜ் பண்ணி பாக்குறேன்.
0: ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளாவே கொடுத்துறேன், ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு தாய்லாந்து.
1: ஆக்சுவலி தாய்லாந்து தான் நினைக்கிறேன்.
0: ஆமா, தாய்லாந்து தான். சூப்பர் சூப்பர்,
1: படிச்சது ஞாபகம்
0: வந்துருச்சு. அருமை அருமை, நன்றி. நீங்க விரும்பிய பாடல் உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். தாய்லாந்தில் ஏராளமான வெள்ளை யானைகள் இருக்கிறதுனால தான் அது வெள்ளை யானைகளுடைய தேசம் அப்படின்னு சொல்லப்படுது. தாய்லாந்து அரசாங்கத்துக்கும் இந்த வெள்ளை யானைகளுக்கும் இடையே ஒரு முக்கிய தொடர்பும் உண்டாம். வெள்ளை யானை தான் ஆட்சியாளர்களுடைய சமத்துவத்தை ஆற்றலை குறிக்கிறதா இருக்குது. ஸோ மன்னருடைய ராஜ்யத்தினுடைய பரிசாவும் இந்த வெள்ளை யானை பார்க்கப்படுது. தாய்லாந்து சின்னத்தில் ஒரு வெள்ளை யானையும் பொறிச்சிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். ஓகே மக்களே, இப்போ பாடல் உங்களுக்காக மதுரை ஆண்டனி அவருடைய விருப்பத்தில் வந்துட்டே இருக்குது.

0: www.ncpcr.gov.in पर लॉग इन करें.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 17 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.7 மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனசுக்கு பிடிச்ச பல்கலை நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். யார் பேசுறீங்கம்மா? எல்லாரும் நலமா இருக்கிறோம். உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து, இந்திரா நகர்ல இருந்து காந்தி மதி பேசுறேன் மேடம்.
0: காந்தி மதியம்மா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்? முதலாம் சந்திப்பில் பாட்டா? யார சந்திச்ச ஞாபகத்துக்காக இந்த பாட்டா? அப்பெல்லாம் இல்ல. சரி, நான் வந்து மனமிருமதி நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகள் கேட்டுட்டு
1: இருக்கிறோம்.
0: இப்பதான் கிடைச்சிருக்குதா? சரி, நான் உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகம் எது? சூரிய குடும்பத்துக்குள்ள கோள்கள் சொல்றோம் இல்லையா, அதுல சிவப்பு கிரகம், சிவப்பு கோள் எது? ஆப்ஷன் கொடுக்கவா? செவ்வாயா, புதனா?
1: செவ்வாய்.
0: சூப்பர் சூப்பர், சரியா சொல்லியிருக்கிறீங்க. நீங்க விரும்பி கேட்ட பல உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாம். நன்றி காந்திமதி அம்மா, அந்த நேரத்தில் உங்களோட பேசினால ரொம்ப சந்தோஷம். செவ்வாய் கிரகம் தான் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால சிவப்பு கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு நிறைஞ்சிருக்கிறதுனால அதனுடைய சிறப்பியல்பு நிறம் அதுக்கு கிடைக்குது. ஸோ செவ்வாய் கிரகத்திற்கு போபோஸ், டிமோஸ் அப்படின்னு ரெண்டு நிலவுகளும் இருக்குது. புவியியல் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய எரிமலைகள், பரந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்குது. அடுத்து வர நேயருக்கான கேள்வி, நோபல் இலக்கிய பரிசு பெற்ற முதல் படைப்பாளர் யார்? நோபல் இலக்கிய பரிசு பெற்ற முதல் படைப்பாளர் யார்? நிகழ்ச்சியில் பாடல் இப்போ கோவில்பட்டி காந்திமதி அவங்களுடைய விருப்பத்தில்.

0: நடிக்கிறவை இல்லை ஜில்லுன்னு இருக்கிற எஃப்எம் 102.6 10:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மக்களின் மனசுக்கு பிடிச்ச பால் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் விரும்பி கேட்கலாம். கால் பண்ணுங்க 0462-256-1132 0462-256-1133. நம்முடைய நிலை நிகழ்ச்சிகளில் நேற்றைக்கு பங்கெடுத்த நேயர் பெருமக்கள் இன்றைக்கு பங்கேற்பதை தவிர்க்கணும், மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இது எங்களோட அன்பான வேண்டுகோள். மனமருமதி நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பால கேட்கறதுக்காக வரக்கூடிய அடுத்த அன்புள்ளம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரிதான், ஒரு மணி நேரமும் வணக்கம் தான் சொல்ல போறோம். யார் பேசுறீங்க?
1: ரேணுகா பேசுறேன் மேடம்.
0: ரேணுகா, என்ன பண்றீங்கம்மா?
1: நான் ஹோல்சேல் மெடிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
0: சரி, நல்லா போயிட்டு இருக்குதா உங்களுடைய பணிகள்?
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: சரி, பாடல் என்ன பாடல் வேணும்? எல்லாம் நலமா இருக்கிறோம்.
1: படத்துல இருந்து நல்ல மாலை என்னாலும் வாழ்த்துக்க.
0: எல்லாருடைய நலம் விரும்பி அந்த பாடலா?
1: ஆமா மேடம்.
0: சரி, இந்த கண்டிப்பா எல்லாருமே நலமா இருப்போம். கேள்வி கேட்டிருந்தேனே, நோபல் இலக்கிய பரிசு பெற்ற முதல் படைப்பாளர் யார் அப்படின்னு? நோபல் இலக்கிய பரிசு பெற்ற முதல் படைப்பாளர் யார் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறேன். ஒருத்தர் வந்து ரவீந்திரநாத் தாகூர், இன்னொருத்தர் வந்து பாரதியார். உங்களுக்கு பதில ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிலாம் ஆப்ஷன் கொடுக்கறோம். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் ரேணுகா, நீங்க விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். நோபல் பரிசு அப்படிங்கிறது உலகளவில் மிக உயர்ந்த மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னே சொல்லலாம். இது அறிவியல், இலக்கியம், அமைதிக்கான ஒரு சாதனைகளை அங்கீகரிக்கிறதுக்காக வழங்கப்படுது. ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவர் 1895 அவருடைய பேரில் நிறுவப்பட்டது. முதல் பரிசு வந்து 1901 கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வருஷத்துல இருந்து 6 முக்கிய பிரிவுகளில் இந்த பரிசு வழங்கப்படுது. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி, இந்த பொருளியல் அப்படிங்கிற துறை கூட 1968 தான் சேர்த்துருக்கிறாங்க. ஸோ இந்த நோபல் பரிசு ஸ்வீடன், நார்வே இந்த ரெண்டு நாடுகளால் வழங்கப்பட்டு வருது. இந்த விருதுகள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10 அன்னைக்கு

ஆல்பர்ட் நோபல் சொன்னோம் இல்லையா, அவருடைய நினைவு நாளில் வழங்கப்படுது. அந்த வகையில் நோபல் இலக்கிய பரிசு பெற்ற முதல் படைப்பாளர் யார் அப்படின்னா, நம்ம இந்தியாவை சார்ந்த ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள். மனம் விரும்பி நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை கேட்டுட்டு போயிருக்கிறாங்க டவுன் ரெயினுக்காக. அவங்களுடைய பாடலை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, ஒரு நாள் கிரிக்கெட்டில் முதன் முதல்ல ரெட்டை சதம் அடித்த வீரர் யார்? ஒரு நாள் கிரிக்கெட்டில் முதன் முதல்ல ரெட்டை சதம் அடித்த வீரர் யார்?

0: 10:32 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249648. தொலைபேசி எண்ணை மறுபடியும் சொல்கிறேன், 0444249648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மனம் விரும்பிய நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பல்லை கேட்கறதுக்காக இணைப்புல வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் பஸ்ட் வந்த நெய் டீ கடை மாடசாமி, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். பரபரப்புக்கு மத்தியில மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில வந்தாச்சு.
1: ஆமா,
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: பாடல் வந்து சின்ன பசங்க நாங்கன்ற ஒரு படத்துல இருந்து.
0: படமா? சரி சரி, நானும் உங்களைத்தான் சொல்லிக்கிறீங்களோன்னு நினைச்சேன். சின்ன பசங்க நாங்க, சொல்லுங்க. பாடல் கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பா அப்ளை பண்ணிடலாம். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு நாள் கிரிக்கெட்ல முதன் முதல்ல ரெட்டை சதம் அடித்த வீரர் யார்? ஆமா, கிரிக்கெட்ல ரெட்டை சதம் ஒரே நாள். ஆப்ஷன் கொடுத்துருவா? சரி, ஆப்ஷன் வந்து ஏ வந்து விராட் கோலி, பி வந்து சச்சின் டெண்டுல்கர். இருந்தா கூட நான் முதன் முதலில் கேக்குறேன் இல்லையா? ஒரு நாள் கிரிக்கெட்ல முதன் முதல்ல ரெட்டை சதம் அடிச்ச வீரர் யார்? விராட் கோலியா, சச்சின் டெண்டுல்கரா? அவரே தான். சூப்பர் சூப்பர், முதன் முதலில் அப்படிங்கும் போது அவர் தான். கண்டிப்பா சரியான பதில், சூப்பர் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான பாடலும் நான் உங்களுக்காக பிளே பண்றேன். இந்திய அணியினுடைய முன்னாள் வீரரான சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் ஒரு நாள் கிரிக்கெட்ல முதன் முதல்ல ரெட்டை சதம் அடிச்சாரு. 2010 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 200 ரன்கள் எடுத்தாரு. மனமிருமதி நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பாடலை கேட்க வரக்கூடிய அடுத்த நீருக்கான கேள்வி, கின்னஸ் சாதனை புரிந்த முதல் தமிழ் நடிகை யார்? கின்னஸ் ரெக்கார்டு சொல்லுவோம் இல்லையா, உலக சாதனை, கின்னஸ் ரெக்கார்டு. ஸோ அந்த கின்னஸ் சாதனை புரிந்த முதல் தமிழ் நடிகை யார்? இப்ப பாடல் பசுவந்தனை டீ கடை மாடசாமி அவருடைய விருப்பத்துல.

0: அருமையான வரிகளோட அட்டகாசமான குரலோட சூப்பரான இசையோட சூப்பரான ஒரு வழக்கேட்டு ரசிச்சோம். 10:40 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி விழி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மனம் விரும்பிய நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கிறீங்க. மக்களின் நிலை நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே. இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில உப்பே போடலையா, சாப்பாட்டில் உப்பு போட மறந்த தருணம், இதை பற்றி தான் பேச போகிறீங்க. அதுதான் தினமும் நடக்குது, வாடிக்கையாக நடக்குது, வேடிக்கையாக நடக்குது அப்படின்னு நிறைய கதகதையாக இருக்கும் இல்லையா. எல்லாம் சிநேகிதி நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணுங்கள் இன்று 12:10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனம் விரும்பி நிகழ்ச்சியில் வரக்கூடிய மகிழ்வான அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வானநம்பிலிருந்து நன்றி.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் நிகழ்ச்சி என்ன பண்ண வேணும்.
1: எனக்கு சக்கர கட்டி படத்தில் இருந்து மருதா மருதா அந்த பாட்டு,
0: இனிமையான ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க. கொடுத்தெல்லாம் கின்ன சாதனை புரிந்த முதல் தமிழ் நடிகை யார்?
1: நம்ம ஆச்சி மனோரமா.
0: பாருங்க, ஆப்ஷனே கொடுக்காம ஆன்சர் வருது பாருங்க, சூப்பர் சூப்பர், கரெக்ட், அவங்க தான் சரியான பதில். நன்றி நன்றி, நீங்கள் விரும்பி கேட்ட பல்ல உங்களுக்காக பரிசாவே அப்படியே கொடுத்துடலாம். முதுபெரும் நடிகை ஆச்சி மனோரமா, அவங்க தான் கின்னஸ் சாதனை புரிந்த முதல் தமிழ் நடிகை. பெண் நடிகைகள் மத்தியில் அதிக எண்ணிக்கையிலான படங்களில் நடித்ததற்காக கின்னஸ் சாதனை படைச்சிருக்கிறாங்க. 12 தன்னோட நடிப்பு வாழ்க்கையை தொடங்கின அவங்க பல்வேறு மொழிகளில், குறிப்பிட்டு தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் பல மொழிகளில் 1750 மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்களாம். அதனால தான் கின்னஸ் சாதனை புரிந்த முதல் தமிழ் நடிகையாக ஆகியிருக்கிறாங்க. மனமர்வதி

கிருஷ்ண அவர்களுடைய அடுத்த நேர்கான கேள்வி, ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட முதல் தமிழ் படம் எது? ஆஸ்கார் விருதுக்கு நம்ம இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவோம் இல்லையா, பரிந்துரை செய்து, அந்த மாதிரி ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட முதல் தமிழ் படம் எது? இப்போ பாடல் வளர்முடி நம்பிராஜ் அவருடைய விருப்பத்தில்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: என்ன பண்றீங்க?
5: ஒன்னு
4: தெய்வ மகன், இன்னொன்னு தெய்வ மகன். அந்த படம் தான் ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழ் படம். சரிங்களா? சூப்பர் சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி ராஜ். சிவாஜி அவர்கள் நடித்த அந்த திரைப்படம் தெய்வ மகன், அதுதான் ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட முதல் தமிழ் படம். கிட்டத்தட்ட இந்த படத்தில் அவங்க மூன்று கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜெயலலிதா, மேஜர் சுந்தரராஜன், எம் என் நம்பியார், பண்டரிபாய், விஜயஸ்ரீ, நாகேஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை தான் ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவின் சார்பில் முதல் தமிழ் படமாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாட்டா கூட தமிழக அரசோட சிறந்த நடிகர் விருதை சிவாஜி அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க இந்த படத்துக்காக. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் விருதுநகர் ராஜ் அவருடைய விருப்பத்தில்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: இசையின் வரிகளாய் ஆசை அஞ்சலாய் உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி அதனம்மா கஷ்வாணி மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள். மகளை இதுவரைக்கும் மனமருமதே நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much da.
1: So sad.
2: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku na ji, kuchaku, kuchaku, kuchaku. காசு பணா கொட்டு மணி மணி, காசு பணா கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணா கொட்டு மணி மணி.
3: கொடை பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல.

0: இணையத்தளம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் மண்மலை 102.6.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது நிர்வாக திறமையை பாராட்டியுள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில பிரதான் மந்திரி சரம் யோகி மான்தான் திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டு வந்துடலாம். நான் மகா நல்ல திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பதினோரு மணி எட்டு நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வெயில் மழைன்னு பார்க்காம தினசரி கஷ்டப்பட்டு உழைக்கிற காய்கறி வியாபாரிங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்கன்னு எல்லாரும் ஒரு நல்ல செய்தி இருக்குங்க. நீங்கள் இப்போ உழைக்கிற உழைப்புக்கு உங்கள் வயசான காலத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அருமையான திட்டம் தான் பிரதான் மந்திரி சரம் யோகி மான்தன் திட்டம். இந்த திட்டத்தால் என்ன பயன், என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தில் சேர்ந்தால் உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா மாதம் மாதம் 3000 பென்ஷன், அதாவது ஓய்வூதியம் கிடைக்குங்க. நீங்கள் 1 ரூபா கட்டணம் கூட அரசும் 1 ரூபா சேர்த்து போடுவாங்க. அதாவது நீங்கள் 1 ரூபா சேமிப்பு போட்டிங்கன்னா அரசும் 1 ரூபா சேர்த்து போடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்கள் மனைவிக்கு அந்த பென்ஷனில் பாதி தொகை மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 15 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில பிரதான் மந்திரி சரம் யோகி மான்தான் திட்டம் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்துல யாரெல்லாம் சேரலாம், எவ்வளவு கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, மாசம் 15,000-க்கும் கம்மியா சம்பாதிக்கிற அமைப்பு சாரா தொழிலாளிங்க எல்லாருமே இதுல சேரலாங்க. உங்க வயதுக்கு ஏத்த மாதிரி மாசம் வெறும் 55-200 வரைக்கும் கட்டினா போதும். வேற பெரிய கண்டிஷன் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வருமான வரி கட்டாதவரா இருந்தா தாராளமா இந்த திட்டத்துல சேரலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 11:25 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில பிரதான் மந்திரி சரம் யோகி மான்தான் திட்டம் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போதைய தயங்காம சேருங்க. இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், அப்புறம் போன் நம்பர் எடுத்துட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொது சேவை மையத்துக்கு நேரில் போங்க. அங்க போய் இதை பத்தி கேட்டா அவங்களே எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. வயசான காலத்துல அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம கெத்தா வாழ இப்போதே வழி பண்ணுங்க இந்த திட்டத்துல சேர்ந்து.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:48 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையிசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

11:54 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை இசையில் அடுத்ததாக ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்புநேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். நேரம் 12 மணி ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சிகள் இதுக்கப்புறம் உங்களுக்காக என்னென்னலாம் வளம் வர இருக்குது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒளிபரப்பில் அப்படின்றத கேட்க போறீங்க. நேர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் மதியானம் 12:10 12:50 ஸ்நேகிதியில் உப்பே போடலையா, சாப்பாட்டில் உப்பு போட மறந்த தருணம் பற்றி தான் தோழிகள் எங்கள் கூட அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்க போகிறீங்க. 1:01 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் பற்றி தான் கேட்க போகிறீங்க. 1:10 நடந்த நிகழ்ச்சியில் மனதை கட்டுப்படுத்தும் பிராணயாமம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறீங்க. 1:55 நலந்தனாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள் அவங்க கொடுக்குற தகவல்களை கேட்கலாம். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பிப்லாந்தாரி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கிராம பிப்லாந்தாரி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 3:02 குக்கு, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே. ஆறு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7 திரை இசை, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரை பகுதி 2, வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்தகுமார் அவர்கள், 8:05 குக்கு, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்று உரைநடை எனும் சிந்தனை மாற்றம் பற்றி

பத்து மணிக்கு சுகுமான ராகங்கள் நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை தொலைபேசி வழியாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள் உங்களுக்காக விளம்பரம். நேர்களை இதுவரைக்கும் கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். இன்று இதுக்கப்புறம் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு,

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.
4: சரி.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். 12:12 ஆயிட்டிருக்கு. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்ருப்பீங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படியே தோழிகள்லாம் வீட்டில் அப்படியே கிச்சனில் அறக்க பறக்க உருட்டிகிட்டே இருப்பீங்க. அப்படியே இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தோழிகள்லாம் எதை பற்றி பகிர்ந்துக்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, உப்பில்லா பண்டம் குப்பையில். எவ்வளோதான் நம்ம வந்து அன்பாக பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு சமைச்சிருந்தாலும் அதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அந்த வீடே ரன்னகலமாயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அவசர அவசரமாக நம்ம ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ எடுத்து வைக்கும்போது கிளம்புற நேரத்தில் அப்படியே எடுத்து வச்சிருவோம். அறக்க பறக்க எடுத்து வச்சுட்டு நம்ம ஆசையாக முத வாய் எடுத்து வைக்கும் போது தான் தெரியும் அதில் உப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது. என்னடா இது டேஸ்ட்டே இல்லாமல் சப்புன்னு இருக்கே அப்படின்னு உப்பு போட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிப்போம். அந்த மாதிரி உப்பு போட மறந்த தருணத்தை எங்கள் கூட சுவாரஸ்யமான நடந்த விஷயங்களை தோழிகள் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வேகோமதி, மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1133 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு தோழி, வணக்கம்.
0: தோழிகள் எங்க கூட நீங்க பகிர்ந்துக்க போறீங்க உப்பே போடாம மறந்த தருணத்தை பத்தி. பிரேமி சொல்லுங்க, நீங்க உப்பு

0: உப்பு போட மறந்துருக்கீங்களா வேலைக்கு வரும்போது? இல்லை, நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம்
1: ஆமாம், இது
0: அவசரம்.
1: வந்து இயல்பாக வந்து எல்லாருக்குமே அவசரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம். அதாவது வேலைக்கு அவசரமாக கிளம்பும் போது போட்டோமா போடலையா, சரி உப்பு தானே பத்தாட்டி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். ஆனால் மதியம் சாப்பிடும்போது நீ உப்பே போடலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
0: ஃபோன் வரும், ஆஹா மத்தியானம் சாப்பிடும் போது ஃபோன்
1: ஆமாம்,
0: வந்துட்டாலே உப்பு போட மறந்துமா, அந்த ஞாபகம் வந்துடும். சரி தோழி, நம்ம கூட பகிர்ந்துக்க வந்துட்டாங்க. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்க.
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்கன்னு?
2: நான் நல்லா இருக்கேன், ஆறுமுகம் மெடிக்கல். சாந்தி.
0: சாந்தியம்மா சொல்லுங்க, உப்பு போட ஞாபகம் வச்சிங்களா, மறந்துட்டீங்களா?
2: மறந்தே செஞ்சுட்டு இட்லியை வச்சு பார்த்துக்கோங்க.
0: சரி,
2: இட்லி வச்சா இருந்தீங்க, ரெண்டு வேலை இட்லி அவிச்சு
0: வச்சாச்சு,
2: உப்பு போடாம பிழைஞ்சு வச்சிருந்தேன்.
0: சரி,
2: அது நம்ம தான் உப்பு போட்டதுல பிழைஞ்சிருப்போம் அப்படின்னு உப்பு போடாம அவிச்சு வச்சாச்சு.
0: மறுநாள் காலையில அவிச்சாச்சு, ரெண்டு தட்டு மூணு தட்டு இட்லி அவிச்சாச்சு,
2: ரெண்டு வேலை அவிச்சு வச்சாச்சு, 20-22 இட்லி அவிச்சு வச்சாச்சு. அவிச்சு வச்சு நைட்டுக்கு சாப்பிடறதுக்கு பார்க்க உப்பு இல்லை.
0: அடடா,
2: இங்க பாருல, அப்பா சாப்பிடாம அப்படி வச்சுட்டேவ, அதுல இங்க பாருல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா மொளட்ட அவ்வளவு சொல்றாவ.
0: ஐயோ,
2: ஒரு சாம்பார் கண்டு உப்பு அதிகப்பட்டு சாப்பிட்டாச்சு,
0: அவ்வளவுதான் முடிஞ்சது, எப்படியோ ஒண்ணு சமாளிச்சு விட்டாச்சு. ஒரு வேளையா இருந்தா மறக்காது.
1: போட்ட அரைச்சுமா போடாம அரைச்சுமா, அந்த மாதிரி. நன்றிமா,
0: நன்றி, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த தோழி வந்துட்டாங்க, பேசல. வணக்கம். அவங்களோட லைன் கிடைக்கல. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் கோமதி மேடம், பிரேமியிடம் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: வந்து ஆனந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
3: ஒரு நாள் வணக்கம் வணக்கம் சாம்பார் வச்சுட்டு அவசரமா ஊருக்கு போகும்போது சாம்பார்ல உப்பே போடல.
0: அடடா, மணக்க மணக்க சாம்பார் வச்சு உப்பு போட மறந்துட்டீங்களம்மா?
3: எல்லாம் போட்டுட்டு இந்த உப்பு இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியுது.
0: எப்படி சாப்பிட முடியும், ரொம்ப கஷ்டமாச்சே.
1: இல்லாத பண்டம் குப்பையேன்னு சொல்லி சும்மாவா சொல்லிருக்காங்க.
0: என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணியை கரைச்சு ஊத்த வேண்டியதான், கூலா குடிச்சிட வேண்டியதான். உப்புமாவே
3: இருந்தாலும் கூட அந்த டேஸ்ட் அதுல சேர மாட்டேங்க.
0: சேராது, அதான் கஷ்டம்
3: சொல்றாங்க. சளிப்புல கூட என்னையாவது உப்பு சப்பு இல்லாத
1: வாழ்க்கை.
3: அந்த அரிசுவையில எவ்வளவு முக்கியம்
0: அப்படிங்கிறது
3: அந்த உப்பு இல்லாத போதுதான் நமக்கு தெரியுது
0: இல்லையா. அதான் நம்ம டேஸ்ட் பார்க்கவும் அந்த அவசரத்துல மறந்து போயிருது. தோழிகள் உங்களோட அனுபவத்தை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உப்பே போட மறந்த தருணத்தை பத்தி. இப்ப நிகழ்ச்சியில அடுத்த தோழியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு. பெரிய மருது திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடிய பாடல், பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
1: சரி.

12:22 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒளிபரப்பில் இருந்து ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொழில்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. உப்பே போட மறந்த தருணத்தை பற்றி தான், அப்போ நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி உப்பு போட மறந்துட்டீங்க, அந்த மாதிரி சுவாரஸ்யமாக உங்கள் வீட்லேயும் நடந்தது அப்படின்னா எங்கள் கூட நீங்கள் தொழில்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256113133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0462256113132 இந்த நம்பருக்கும் கூப்பிடலாம். வணக்கம்.

0: வணக்கம்,
1: ஹலோ,
0: வாங்க சொல்லுங்க. உப்பு போட மறந்த தருணத்தை பத்தி. தாளையத்திலிருந்து பேசுறீங்க. உப்பே போட மறந்த தருணம்.
1: போகவே மாட்டேங்குது.
0: சரிம்மா, இப்ப எடுத்தாச்சு இல்ல? சொல்லிருங்க. ஸ்பீக்கர்ல வேற போடுறீங்களா? இட்லியில மாவே போடாம வச்சிட்டீங்களா? உப்பு தான் போடலையான்னு கேட்டோம், நீங்க மாவே போடாம வச்சிட்டீங்களா?
2: இட்லி மாவுல உப்பு போட அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க. பேசுற ஆர்வத்துல இல்லையா?
1: என்ன தெரியும்,
0: அதான் சரி
1: போட்டு உருச்சிட்டு லைட்டா உப்பு போட்டு விரவி
0: அவ்வளவுதான். இட்லி உப்புமா வைக்கணும். அப்படி செஞ்சுக்கலாம். ஒரு ஐடியா கூட குடுத்துட்டீங்க.
1: ஆனா ஒண்ணுமா, குறைஞ்சிட்டா கூட சமாளிச்சிடலாம். உப்பு உடம்பு இருந்தாலும் சமாளிச்சிடலாம்.
0: அது ஒண்ணு இருக்குல்ல, உப்பு போடலன்னா கூட என்னத்தையாவது வச்சு சமாளிச்சிடலாம். உப்பு நிறைய ஆயிட்டுன்னா ரொம்ப சங்கடம்
1: தான்.
0: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். நன்றி லலிதாமா. இப்ப கிடைச்சிருச்சு இல்ல? ரொம்ப ஹாப்பி தான் போங்க. உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி,
0: வணக்கம். தோழிகள், எங்கள் கூட நீங்கள் உப்பு போட மறந்த தருணத்தை பற்றி பேசலாம். அடுத்த தோழி வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் காயத்ரி மேடம், ஆறுமுகப்பட்டியிலேருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் காயத்ரி அம்மா. சொல்லுங்கள், உப்பு போட மறந்த தருணத்தை பற்றி.
3: நான் அதிகமாக போட மறந்தது சாதத்தில் தான் மேடம்.
0: சாதத்திலையா?
3: ஆமாம்.
0: சரி
3: சரி, உலக கொதிச்சு அரிசியை போட்டுருவேன். சரி, ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு போடுவோம் அப்படின்னு தெரியல, அப்புறம் வந்துடுவேன்.
0: ம், உப்புமா அந்த இதுலதான் போடல அப்படின்னா ரொம்ப தப்பாயிரும். சரிம்மா, சரி, சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர்மா. நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
3: நன்றி.
0: இப்போ நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. அம்மன் கோயில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாடின பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வந்துட்டாங்க. வணக்கம். உப்பே போட மறந்த தருணத்தை பற்றி ஷேர் பண்ண. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானி அம்மா சொல்லுங்க, நீங்க உப்பையே போட மறந்து
1: போடாத தருணமா சுவாத்துக்குல கறிக்கே உப்பு போடாம அது மீனுக்கே உப்பு போடாம நான் ஆக்கியிருக்கேன்.
0: அடடா.
1: ஆமா, அதுக்கப்புறம் மீனெல்லாம் உப்பெல்லாம் போட்டுலாம் உடனே திங்க முடியாது, ஏன்னா மீன்ல உப்பு பிடிக்காது.
0: ஓஹோ.
1: அந்த உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும், கொதிக்க வச்சா தான் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும்.
0: அடடா, ஒரு வேளைக்கு இருவேளையா போயிரும் அப்புறம்.
1: ஆமா, இருவேளை தான் உப்பு போடாம அது என்னன்னா எப்படியோ ஆயிட்டு குடிச்சு, எப்படியும் போட்டாலும் ஒரு கதம் போடுவேன், ரெண்டாவது போட மாட்டாது, என்னன்னோ அப்படி ஆயிட்டு.
0: அப்புறம்
1: ஒரு தடவை சாப்பிட உட்கார்ந்து இருக்கோம், கறியெல்லாம் இருக்கு சோத்தை காணையில.
0: அடடா. அப்புறம் வைக்கவே மறந்துட்டீங்களா?
1: மறந்துட்டு அது குழம்புல போட்டுதான் கொதிக்க வைக்கணும்.
0: கொதிக்க வைக்கணும் அது ஒரு வேளைக்கு இருவேளை ஆயிரும்.
1: போட்டுக்கலாம், பருப்புக்கு கூட நம்ம போட்டு சாப்பிட்டுலாம். தோரத்துக்குமே போட்டு ஒரு சுத்தி சுத்தி லேசா சூடு பண்ணாலே போதும், அது நல்லா வந்துடும். மீனுக்கு மட்டும் மீன் உப்பு பிடிச்சாதான் அந்த மீனே நல்லா இருக்கும்.
0: ஆமா ஆமா, சரி, சூப்பர்மா, சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி நன்றி.

நன்றி. இந்த மாதிரி தோழிகள், நீங்கள் உங்கள் வீடுகளில் சமையல் பண்ணும்போது சாப்பாட்டில் உப்பு போட மறந்த தருணத்தை பற்றி எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தோழிகள் எல்லாரும் நாங்கள் அறக்க பறக்க வேலை போகும்போது இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. சோரே நாங்கள் பொங்கா போட்டிருக்கோம், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. உப்பு என்ன உப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். 0462256113 இந்த எண்ணுக்கும், 2561132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த தோழியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு. கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன் கங்கை அமரன் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணா. ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சிக்கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: ஏசியா ஏசி வாங்க, வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை.

தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த

0: திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன்ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த 100 இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க, 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷம் கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன். அதுல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா மூணாவது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்பா வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர் சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார் ஆர்டி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐகேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமாக பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாக்காக மெடல் பண்ணலான் இருக்கு.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட்

0: பண்ணிருக்காங்க, கொடுத்தா என்ன பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாக்காக மெடல் பண்ணலான் இருக்கு.
1: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 117 எடுத்துள்ளது. சண்டிகரின் முலான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. கே ராகுல் 50 சாய் சுதர்ஷன் 40 களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

12:51 ஆயிட்டுருக்கு. ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜா இசையில் பாடலை கேளுங்க, தொடர்ந்தே நெஞ்சிருங்க.

0: 12:56 ஆயாச்சு. ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் உங்க கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தேனா உங்க பிரியமான தோழி ஸ்ரீவைகோமதி மற்றும்
1: உங்கள் பிரியமான பிரேமி.
0: நேர்களே, நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரலில், முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜா இசையில். பாடலுக்கு எழுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் பற்றி. அதனை தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்போடு.

0: ஆகாஷ்வாணி. பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்கலாம். இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் பயன்பாடும் அதிகரிக்கிறது. இதனால் உற்பத்தி செலவு உயர்வதுடன் சுற்றுச்சூழலிலும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்க ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்களை தொழிலகங்களில் அறிமுகப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பழைய மற்றும் அதிக மின்சாரம் நுகரும் இயந்திரங்களை மாற்றி குறைந்த ஆற்றலில் அதிக செயல்திறன் வழங்கும் நவீன கருவிகளை பயன்படுத்த ஊக்குவிப்பது. இதன் மூலம் தொழிலகங்கள் மின்சார செலவை கணிசமாக குறைக்க முடியும். மேலும் உற்பத்தி திறன் மேம்படுவதுடன் கார்பன் உமிழ்வும் குறையும். இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் பெரும் பங்களிப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஆற்றல் தணிக்கை அல்லது எனர்ஜி ஆடிட் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் எந்த பகுதிகளில் அதிக ஆற்றல் வீணாகிறது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்ய தேவையான பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன. உயர்திறன் மோட்டார்கள், எல்இடி விளக்குகள், தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புகள், கழிவு வெப்ப மீட்பு அமைப்புகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் குறைந்த ஆற்றலில் அதிக உற்பத்தியை வழங்குகின்றன. இந்த திட்டம் தொழிலகங்களுக்கு பொருளாதார நன்மை மட்டுமல்லாமல் நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. மின்சார தேவை குறைவதால் புதிய மின் உற்பத்தி நிலையங்களின் அழுத்தமும் குறைகிறது. ஒரு தொழிற்சாலை தனது மொத்த மின்சார பயன்பாட்டில் வெறும் 10% சேமித்தால் கூட ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ரூபாயை சேமிக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஆற்றல் சேமிப்பு என்பது வெறும் செலவு குறைப்பு மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் முக்கியமான நடவடிக்கை. ஆற்றலை சேமிப்போம், வளமான தொழில்துறையை உருவாக்குவோம், பசுமையான இந்தியாவை கட்டி எழுப்புவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
2: எதே ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.

என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா நிகழ்ச்சி. 1:11 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில கேட்க போறீங்க, நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய பிராணயாமம் பற்றி. நம்ம ஊர் டிராஃபிக்கில் இருந்து ஆஃபீஸ் டென்ஷன் வரைக்கும் நம்ம மனசு ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் ஓடிட்டுருக்கு இல்லையா? டிவியை கூட மாற்றி நம்ம ரிமோட் இருக்குது. ஆனால் இந்த ஓடுற மனசை மாற்றுறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு ரிமோட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தேட தான் செய்யணும். அது வேறு எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறக்கூடிய தகவலில் தான் இருக்குது. நம்மளுடைய மூச்சு காற்றுல தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க, மனம் பறவைக்கு மூச்சு காற்றே கயிறு அப்படின்னு. உங்களுடைய மூச்சை கவனிக்க தொடங்கினா மனசு தானா தானாக வந்து நம்மளோட பேச்சை வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கூட மனசை கட்டுப்படுத்தக்கூடிய, நாமே வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய பிராணயாமம் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நலம் தானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகுமதி. பாடல் வந்துட்டே இருக்குது, இரு துருவம் திரைப்படத்திலிருந்து பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா பாடி இருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நலம் தன நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்மளோட மனசை கட்டுப்படுத்தக்கூடிய பிராணாயாமம் பற்றி தான். பிராணாயாமம் அப்படின்னு சொன்ன உடனேயே இது ஏதோ பெரிய யோகிகளுக்கான விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. பிராணன் அப்படின்னா உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயாமம் அப்படின்னா கட்டுப்படுத்துதல் அல்லது முறைப்படுத்துதல்னு கூட சொல்கிறாங்க. சுருக்கமாக சொன்னால் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வர மூச்சு காற்றை முறைப்படுத்துகிற ஒரு கலை தான் இந்த பிராணாயாமம். நம்ம கோபமாக இருக்கும்

போது மூச்சு வேகமாக வரும், கவனிச்சிருக்கிறீங்களா? அதே போல் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சாந்தமாக இருப்போம். அதே மாதிரி மெதுவாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூச்சு வந்து மெதுவாக தான் வரும், அதையும் கவனிச்சிருப்போம் நாம். அப்போ மூச்சை நம்ம மெதுவாக்குனாலே மனசும் ரொம்ப அமைதியாகும். அதுதானே இதோட சிம்பிள் சயின்ஸாக இருக்குது. இன்னும் பேசலாம் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய பிராணாயாமம் பற்றி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு பனத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து. டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுசீலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடல்.

1:23 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து கேட்டுட்ருக்கிறீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மனசை

கட்டுப்படுத்தக்கூடிய பிராணாயாமம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ மனசை சட்டுன்னு அமைதியாக்கக்கூடிய ஒரு சூப்பர் பிராணாயாமம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுதான் நாடி சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வலது கை பெருவிரலால் வலது நாசியை மூடிட்டு இடது கையை இடது நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும். இப்போ இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விடணும். மறுபடியும் இதே மாதிரி வலது வழியாக இடது இழுத்து இடது வழியாக விடணும். இது தாங்க நாடி சுத்தின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 5 நிமிஷம் செஞ்சோம் அப்படின்னா, டெய்லி ஒரு 5 நிமிஷம் செஞ்சோம் அப்படின்னா, மூளைக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைச்சி தேவையில்லாத ஒரு பதற்றம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக. பாசம் திரைப்படத்திலிருந்து ஜானகி குரலில் பாடல் இதோ.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இதில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0444249648 மறுபடியும் சொல்கிறேன், 0444249648 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை கேட்டுக்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியும் இருக்குது, agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரியில் போயிட்டு உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் பதிவேற்றம் பண்ணிக்கலாம். நலம்தானா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய பிராணாயமம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மனசுக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் குழப்பங்கள் ஓடிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ உங்களுக்கு இந்த பிரைமரி பிராணாயாமம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா. உங்கள் இரண்டு காதுகளையும் விரல்களால் மூடிக்கிட்டு கண்ணை மூடிட்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது ஒரு வண்டு ரிங்காரமிடுற மாதிரி அப்படின்னு ஒரு சத்தம் வந்து எழுப்பணுமா. அந்த அதிர்வு நம்மளுடைய மூளை நரம்புகளை அப்படியே சாந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்குமா. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் இந்த ஒரு வண்டோட சத்தம் வந்து விரட்டும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்க மக்களே. இப்ப வருது பாடல் உங்களுக்காக. ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல்.

1:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி நிலைப்பண்பல 102.6 மூச்சின் ஆயுள் மனிதனோட ஆயுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்குது. ஒரு நாய் 1 நிமிஷத்துக்கு சுமார் 24 முறை மூச்சு விடுமா. அதோட ஆயுள் 10-14 வருஷங்கள் தானா. ஆனால் ஒரு ஆமை 1 நிமிஷத்துக்கு வெறும் 4 முறை தான் மூச்சு விடுதான். அதோட ஆயுள் 150 வருஷங்களுக்கும் மேலேயா. இதிலிருந்து சொல்ல வர்றது என்னென்னா, நாய் எவ்வளவு மெதுவாக ஆழமாக மூச்சு விடுறோமோ அவ்வளவு தூரம் நம்மளோட ஆயுள் கூட கூடுமா, ஆரோக்கியமும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணாயாமம் செய்யும்போது நம்ம மூச்சே ஆழமாகுது. லாங் லைஃப் வேணும்னா லாங் ப்ரீத் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருது பாடல் உங்களுக்காக. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா பாடிய பாடல் இதோ.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
3: காலம் கடந்தும் கம்பீரமாக காற்றலைகளில் காவியமாக 90 ஆண்டுகள் பெருமையுடன் ஒலிக்கிறது நம் ஆகாஷ்வாணி. மக்கள் பணியில் 90 ஆண்டுகளில் ஆகாஷ்வாணி. இன்னைக்கு நலம்தனா நிகழ்ச்சியில் நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய பிராணயாமம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட தாரக மந்திரம் என்னன்னா, மூச்சை கட்டுப்படுத்தினா மனசை கட்டுப்படுத்தலாம். தினமும் காலையில ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்களோட மூச்சை கவனிங்க. அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கலாம். உங்கள் மனசோட ரிமோட்டை உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க, மற்றவங்க கிட்ட கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேர நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க, சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து, TM சௌந்தரராஜன் மற்றும் சுசிலா குரலில் பாடல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச கட்டமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் பரவலாக்கப்பட்ட வளம், ஒருங்கிணைப்பு, மீட்சிமை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழாவை அமைச்சர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த இசை விழாவில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுதில்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர். சிறந்த சமூகத்தின் மூலம் வளர்ச்சியடைந்த தேசம் மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29 கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இரு நாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டது. 2027 பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக மொரீஷியஸ் அரசு அறிவித்துள்ளது. மேலும் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மொரீஷியஸில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவின்

0: கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி

0: இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய மற்றும் மாநில அளவில் பிஜேபி சிறப்பாக செயல்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், திரு அண்ணாமலை விலகியதால் பிஜேபிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார். தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், லால்குடி உள்ளிட்ட 11 தீயணைப்பு நிலையங்களில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றிய சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த ஓராண்டில் போதைப்பொருள் விற்பனை செய்த 79 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி மாணாக்கரிடையே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 500,000 மேற்பட்ட தனி நபர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஜிராம்ஜி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2025-26 492,781 தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை வேலை வழங்க வேண்டும் என்று 688 ஊராட்சிகளிலும் 441,000 குடும்பங்களைச் சேர்ந்த 595,000 பேருக்கு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எமரால்டு, நஞ்சநாடு, முத்துறை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை நகர பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள இத்தலார், எமரால்டு, நஞ்சநாடு, கப்பத்துறை, முத்தோரை, பாலாடா, பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியுள்ளது. உதகையில் மழை பெய்து வருவதால் குளிர் நிலவ தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைகாலம் காரணமாக நாட்டுப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றன. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் இன்று காலை கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து வஞ்சிர மீன் கிலோ 1,600 ரூபாய் வரையும், விலை மீன் கிலோ 800 ரூபாய் வரையும் விற்பனை ஆனது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய திறன் பயிற்சி சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 24 தேதி நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 9 தேதி நடைபெறுகிறது.

பர்மிங்ஹாமில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் யுசுகி இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இதுவரை 5 முறை இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: கற்றாழை என்பது தினமும் சாப்பிடலாமான்னா ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்து தான். நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா கற்றாழை வந்து மிகுதியான குளிர்ச்சி கொண்டது. அதனால் நமக்கு ஒரு 2-3 நாள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நிப்பாட்டிட்டு சாப்பிடலாம். இதில் வந்து நம்ம மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும்போது அந்த சளி பிடிக்க முடியாமல் பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் நமக்கு அதுக்கு தேவையான மருந்துகளை அதில் நட்பு சரக்கு பகைச்சரக்கு போன்றவற்றை பயன்படுத்தி அங்கே கொடுப்போம். அப்போ அது சளி பிடிக்காதவன்னா நம்ம மாதக்கணக்கில் எடுத்துக்கலாம். இப்படி தனியாக நம்ம மோரோடு சாப்பிடும்போது அதை கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். மிளகு அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு சளி பிடிப்பதில்லை. பொதுவாக கற்றாழை வந்து முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்களுக்கு, முகத்துக்கு ஷைனிங்க்கு, தோலுக்கும் போட்டு குடிக்கலாம். சில பேருக்கு வேர்வை வந்து ஒரு துர்நாற்றமாக இருக்கும் இல்லையா, மஞ்சள் கலரில் சில பேருக்கு இந்த பனியன்லலாம் மஞ்சள் கலரில் வேர்வை வருதுன்னு சொல்லுவாங்க. அது கற்றாழை நாற்றம் போன்று அவர்கள் உடல் அங்கே வீசும். அதுக்கு இந்த கற்றாழை ஒரு அற்புதமான மருந்து. இதை கற்றாழையும் கடுக்காயும் மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக அவங்க தேய்ச்சி டெய்லி குளிச்சுட்டு வரும்போது அந்த கற்றாழை நாற்றமும் நீங்கி அந்த மஞ்சள் கலர் வேர்வையும் நீங்கும். ஆனால் சில பேருக்கு பொதுவாக லிவரோடைய ஃபங்க்ஷன், இப்போ கல்லீரலோடைய பாதிப்பு இருந்தாலும் கிட்னியோடைய பாதிப்பு இருந்தாலும் அதே போல் மஞ்சள் கலர் வேர்வை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மஞ்சள் காமாலை போன்ற நோய்களிலும் கிட்னியோட பிரச்சனை இருந்தாலும் வரும். அப்படி இருந்தால் அந்த சிறுநீரகத்துக்கும் நம் கல்லீரலுக்கும் மருந்தை கொடுத்து சரி பண்ணலாம். சில பேருக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வெளிப்பிரயோகமாக மருந்து பயன்படுத்தினாலே நல்லா சார். டீஹைட்ரேஷன், உடம்பில் உள்ள நீர்ச்சத்து குறைபாடை தடுப்பதற்கு நமக்கு தேவையான நீரை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்வது நல்லது. நம்ம உடம்பே ஆட்டோ பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுக்கும், இருந்தாலும் அது போதுமான அளவாக இந்த வெப்ப காலங்களில் இருக்காது. ஆதலால் நாம் வெளியிலிருந்து தேவையான நீர்ச்சத்தை இப்படி நமக்கு இயற்கை சந்த அற்புதங்களை வைத்து நாம் அங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக சரி சகிதமான உணவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீர்ச்சத்துள்ள ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கணும். இப்போ இந்த சீசனில் நிறைய தர்பூசணி வருது. அந்த தர்பூசணி நம்ம நிறைய எடுத்துக்கலாம். இளநி, நொங்கு, தயிர், மோர் சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது போக வெள்ளரி பிஞ்சி, பூசணி, நமக்கு நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். இது வந்து உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை உடம்புக்கு கொடுக்கும். வெயில் காலங்களில் மிகவும் அதிகமாக பல நோய்களில் அவதிப்படுகிறவர்கள், டயபெட்டிக்கு, ஹைப்பர் டென்ஷன், அடுத்தது கிட்னி டிசீஸு நோயினால் ஏற்கனவே அவதிப்பட்டவர்கள் அதிகமாக வெயிலில் அங்கே சென்று வரும்போது ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு வித நோய் ஏற்படுகிறது.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஒரு குட்டி கிராமத்தோட பெரிய விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ராஜஸ்தான் மாநிலத்துல ராஜ் சம்மந்த்னு ஒரு மாவட்டம் இருக்குங்க. அங்க இருக்கிற பிப்லாந்திங்கிற ஒரு சின்ன கிராமம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு எப்படி மாறுச்சு அப்படிங்கிற விஷயங்களை தான், சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து ஆஷா போஸ்லே மற்றும் மதுபாலா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 22 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில பிப்ளாந்தரி கிராமம் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இயற்கையும் மனுஷங்களும் எப்படி ஒன்னா சேர்ந்து வாழலாங்கிறதுக்கு பிப்ளாந்தரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாங்க. ஷியாம் சுந்தர் பாலிவாள்ங்கிற ஒருத்தரோட முயற்சியால தான் அங்கே பெண் குழந்தைங்களை ஆசீர்வாதமா பாக்குறாங்க. அதே சமயம் ஊரே மரங்களால சூழப்பட்ட ஒரு பசுமை பூமியா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த ஊர் மக்கள் கொண்டாடுற விதம் இருக்கே அப்பப்போ வேற லெவல்னு சொல்லலாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஊர் மக்கள் சேர்ந்து கரெக்டாக 111 மரக்கன்றுகளை நடுவாங்க. பெண் குழந்தை பிறந்ததா அது அந்த ஊருக்கே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மரம் அந்த பொண்ணோட சேர்ந்து வளரும்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த மரத்தை நட்டுட்டு சும்மா விடுவாங்களா? இல்லவே இல்லைங்க. அந்த மரம் கருகாமல் வளர்ற வரைக்கும் ஊர் மக்கள் எல்லாரும் அக்கறையாக பார்த்துப்பாங்க. நாம் மரத்தை காப்பாத்தினா அந்த மரம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த மக்களோட நம்பிக்கை தான் இன்றைக்கி அந்த ஊரையே ஒரு காடு மாதிரி மாற்றி வச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. அங்காடி தெரு திரைப்படத்திலேருந்து கேட்டுகிட்டே நினச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:28 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பிப்ளாந்திரி கிராமத்தோட சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. மரம் மட்டும் வளரலை, அந்த ஊர் மக்களோட வருமானமும் சேர்ந்து வளருதுங்க. நட்டு வச்ச கற்றாழை செடிகளில் இருந்து வர வருமானத்தை வச்சு அந்த ஊர் பெண்கள் இன்றைக்கி ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. இயற்கை நமக்கு எவ்வளவோ தருது, அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும்னு அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, மரியான் திரைப்படத்துல இருந்து. விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை இலவச ஆலோசனை.

2:40 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திரு நாடு. இன்னைக்கு நம்ம மணித்திரு நாடு நிகழ்ச்சியில பிப்ளாந்திரி கிராமத்தோட சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாங்க, ஆனால் ஒரு கிராமம் நினச்சா உலகத்தையே மாற்ற முடியும்னு அவங்க காட்டிட்டாங்க. நாம் இருக்கிற இடத்துல நம்ம வீட்டு முன்னாடி நம்ம தெருவில் வெறும் ஒரே ஒரு மரத்தை நட்டு வளர்த்தா கூட அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மருது திரைப்படத்துலேருந்து கேட்டுகிட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களின் நினைவிற்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 2:52. நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில பிப்ளாந்திரி கிராமத்தோட சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். கிராமத்தோட கதையை கேட்டீங்க இல்லையாங்க, நிஜமாவே பிரமிப்பா இருக்குல்ல. இதே மாதிரி இன்னொரு அழகான இடங்களை நம்ம இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, அற்புதம் திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:58 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில விப்ளாந்திரி காரணத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. நார்வே செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லட்சாதிபதி சகோதரி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித்தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமஞ்ச கூடத்தின் கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். சண்டிகரில் நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயா சையர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க வாட்ஸ்அப் வழியா கேட்டு ரசிக்கலாம். 9443360794 இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக எங்களுக்கு நீங்கள் விரும்பி கேட்டக்கூடிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய திரைப்படம், யார் எந்த ஊர்லேருந்து கேட்குறீங்க, இந்த டீட்டெயிலாக அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் விரும்பி கேட்ட பாட்டு உள்ள அவரை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க மாரி சிவநாடானூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து பாடல், அவங்க கேட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்கு கேட்டிருச்சிங்க.

3:10 ஆயிட்டுருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. வாட்ஸ்அப் வழியாக தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி கேட்டிருக்கிறாங்க. சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூப்பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசைமலைன்னா

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 3:15 ஆயிட்டுருக்கு. அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க தாளார்குளத்திலிருந்து போர்ஜியா, பிரீத்தி, கேப்ரின், ஃப்ரான்சிஸ் இவங்க எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து பாடல். நேர்களை, இந்த மாதிரி நீங்கள் விரும்பின பாட்டம் கேட்டு ரசிக்கணும் நிகழ்ச்சியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக பாடல், படம், அந்த பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு, உங்கள் பேர், உங்கள் ஊர் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி எங்களுக்கு 9443364794 மறுபடியும் சொல்கிறேன், 9443364794 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பிவிங்க வாட்ஸ்அப் வழியாக. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பிலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்புல இருந்து குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டுக்கிறாங்க. சங்கர்ராஜ் காமராஜ் நகர்ல இருந்து கேட்டுக்கிறாங்க. செந்தூர பாண்டி திரைப்படத்துல இருந்து பாடல், அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

3:34 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இருந்து குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. ராஜபாளையத்திலிருந்து ராக்கப்பன், பிச்சம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷவதன் பாடல் கேட்டிருக்கிறாங்க. வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: 3:41 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி, ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு குக்கு நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்பத்தில் வாட்ஸ்அப் வழியாக பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9443360794 இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், இது எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப் வழியாக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுருக்குறாங்க. பாளையங்கோட்டையிலிருந்து மேரி பாடல் கேட்டுருக்குறாங்க. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட பாடல் இது வந்துகிட்டே இருக்குது.

3:48 ஆயிட்டு இருக்கு. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு, இப்போது ஆகாஷ்வாணிலையும் விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444249864458. மறுபடியும் சொல்கிறேன், 0444249864458 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அந்த விவரங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். விண்ணப்பங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மின்னஞ்சல் முகவர் இருக்குது, agnchn1@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பங்களுக்கு பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பங்களை நிகழ்ச்சியில், குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நெட்டூரில் இருந்து மாரியப்பன் இவங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

கூக்கூ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடல் யாருடைய பாடல் கேட்க போறீங்க அப்படின்னா, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்ப பாடல் தான் நீங்கள் கேட்டவையிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நிறைய நேயர்கள் நம்மள்ட்ட வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. உடன்குடியிலேருந்து ராஜேஸ்வரன், சூக்கோட்டியப்பன், சங்கரன் கோயிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. நெல்லை உமா, ஆனந்தபுரத்துலேருந்து பிந்து சைலஜா, கோவில்பட்டியிலேருந்து தீபா, பொன்மலர், குருவன்கோட்டை முருகன், தீபக், குடையாம்பளி பால்தினகரன், தேனி காரமேக கண்ணன், ரவிமுருகன், பனையடிப்பட்டி அரசு, புதுக்குடி விஷ்ணுராம், கணேஷ், அமுதா, மகிழினி, ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி, பரமசிவானந்தம், தேனி நீதிமோகன், திண்டுக்கல் தனிஷ்கா இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிறாங்க பாடல். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட, கலந்துக்க முயற்சி செய்த, கேட்டு சீத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் குக்கு நிகழ்ச்சியை. எவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன்.

உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேர்லேயே அடுத்ததாக 4-2 உங்களுக்காக புதிய தும்பி நிகழ்ச்சி வெயிட்டிங்கில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். கேம்ஸும் உங்களுக்காக சுட சுட காத்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ஆ

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 9

42,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழி தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் இணைந்து விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமன்ற கூடத்தின் கட்டுமானப் பணிகளை இன்று ஆய்வு செய்தார். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இன்று தொடங்கிய ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு மாலை வணக்கம். 4:03 ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போறீங்க உங்களோட ஃபேவரட் கேம் ஷோ தான் தாயை உருட்டி உருட்டி இன்னைக்கு கலக்க போறோம் நிகழ்ச்சியில. பொதிகை தும்பியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறேனா உங்க பிரியமான தோழி ஸ்ரீவி கோமதி மற்றும்
2: நான் சுமித்ரா.
1: சுமித்ரா, இன்னைக்கு வந்து நேயர்களுக்கு வந்து அட்டகாசமா நம்ம வந்து நிறைய கேம்ஸோட வந்திருக்கோம்.
2: ஆமா, இன்றைக்கு வந்து 1, 3, 5 அப்படின்னு விழுந்துச்சுன்னா நாம அவங்க கிட்ட கேள்வி கேட்போம். அதே மாதிரி 2, 4, 6 விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க தான் நம்ம கிட்ட புரட்டி புரட்டி கேள்வி கேட்பாங்க.
1: நாம அவங்கள புரட்டி புரட்டி எடுக்க போறோமா இல்ல அவங்க நம்மள புரட்டி
2: புரட்டினாலும் அவங்க தான் புரட்டி எடுப்பாங்க. ஏன்னா புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க, நமக்கே திக்குன்னு இருக்கும்.
1: ஆஹா, எங்க இருந்துடா
2: நம்ம தோணும். ஆனா அவங்க பயங்கரமா யோசிப்பாங்க.
1: ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்க போது நிகழ்ச்சியில. நானும் பங்கு பெறணும் அப்படின்னா கூட நீங்க கால் பண்ணலாங்க. 0462-2561-3 இந்த எனக்கும், 2561-3 இந்த எனக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில முதல் நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ மாலை, வணக்கம். யாரு முதல் நேயரா வந்திருக்கீங்க?
1: பாருங்க எங்களோட டர்ன் ஆயிடுச்சு இப்போ.
2: உங்களுக்கு 3

0: நடந்திருக்கு. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்,
1: ஆ
0: சரியா?
1: கேளுங்க.
0: இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ரெண்டு பேர் காதலிக்கிறாங்களாம். ஸோ காதலன்
1: சரி.
0: வந்து அவங்க காதலிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம காதலை மெதுவாக எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் அப்படின்னு. உடனே காதலி சொன்னாலாம், ஆமாம் அவங்க என்ன சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க காதலன் என்ன சொல்லியிருப்பாப்ல?
1: மெதுவா சொன்ன நேரம்
0: ஆமாம்,
1: ஏதாவது கூப்பிடுங்களேன்.
0: அந்த கேள்வியில தான் அந்த க்ளூவே இருக்குது.
1: கேள்வியெல்லாம் இருக்கும்.
0: ஆமா, அதுலே தான் இருக்கு, வேற எங்க இருந்தும் நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஆமா,
2: மெதுவா என்ன சொன்னாங்க?
0: ஆமா, அந்த அவங்க லவ் பண்ணணும்னு சொல்லி டம்மாலு போய் சொல்ல முடியுமா? அதனால மெதுவா சொன்னாப்லையா. உடனே அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு கேட்ட உடனே ஒரு விஷயத்த சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு மயக்கமே வந்துருச்சாமா.
2: அடடா,
0: அந்த மாதிரி ஒரு பதில
2: சொல்லியிருக்கா,
0: பயங்கரமான ஆளா சொல்லியிருக்காப்ல. என்னன்னு கேளுங்களேன், 40 செகண்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டா, நான் மெதுவா சொன்னதுனால அவங்களுக்கு கேட்கவே இல்லை.
2: அடடா, இப்படி ஆகி போச்சு.
0: காதலே விழாத அளவுக்கு பையன் சொல்லிருக்கான்.
2: அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ
0: நல்ல வேலை போட்டு உடைக்கல,
1: நல்ல வேலை
0: இல்ல வெடிச்சிருக்கோம்.
2: ராமர் சார், பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல ஏறி ரொம்ப
0: வேகமா. ஓகேங்க, நிகழ்ச்சி கலந்து ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வாங்க,
0: யார் எங்க வந்திருக்கீங்க? மம்சாபுரம் அன்பழகன். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா சார்? நல்லா தான் இருக்கேன்னு ஏன் இவ்வளவு மோசமா சொல்றீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு குஷியா சொல்லுங்க.
3: வெயில் ஓவர் அடிக்கலாமா?
0: ஓ, அதனால கொஞ்சம் சொணக்கம் இருக்கு என்ன? சரி, கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை போட்டு ஒரு ஜூஸ் கீஸ் குடிங்க, நல்ல தெம்பாயிருவீங்க. சோடா வடிச்சு குடிச்சிட்டீங்களா? குடிங்க.
2: சரி, இப்போ
0: குடிங்க,
2: உருட்ட போறோம் உங்களுக்காக.
0: நான்கு விழுந்திருக்கேன், நீங்க கோமதி கிட்ட கேள்வி கேட்கலாம்.
2: மாட்டிக்கிட்டேன் வந்து இப்போ
0: சார். நாலு, ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம்.
2: ஆமா, நான்கு தரத்துல ரொம்ப ஈஸியா கேளுங்க, இல்லட்டா
0: ஆமா ஆனா கரத்துல என்னன்னு கேளுங்க.
2: ஆமா
0: கேளுங்க கேளுங்க.
2: ரொம்ப கஷ்டமா கேட்டுருவீங்களோ? இல்ல, பரீட்சை எழுதும் போது கூட எனக்கு இவ்வளவு பயம் வந்தது கிடையாது. கடல்ல
0: என்னன்னு
2: சொல்ல தெரியல எனக்கு.
0: இந்த பிள்ளை எவ்வளவு யோசிக்குது பாருங்க.
2: நீங்களே சொல்லிடுறீங்களா? காத்தடிக்கிறதுனால அடிக்குதா? இப்படி கேட்டா என்ன சொல்லு தெரியலையே.
0: என்னவென்று சொல்வதம்மா இந்த கேள்விக்கு அப்படின்னு சொல்றாப்ல. ரொம்ப ஈஸி தானே சார்?
3: ஈஸி, நல்லா ஈஸி,
2: நல்ல ஈஸி தான். எங்களால
0: அதுலயே தான் இருக்கு. இல்ல, நான் வேற சொல்லி கொடுக்க முடியாத. சரி, நீங்களே சொல்லிருங்க.
3: நான் பெண், என்னை தொடாதே அடிச்சிட்டு போறீங்க.
2: ஓ, நான் பெண், என்னை தொடாதே அடிக்குதா?
0: அப்படி அடிக்குதாமா? இது ஒரு,
3: ஆமா, நான் பெண்கை.
2: இது வந்து அன்பழகனோட பதிலா?
0: ஆமா, இது ஒரு பயங்கரமான பதிலா. நான் எதிர்பாராத ஒரு பதிலா இருக்குது. திருப்பி அடிக்க முடியாது, அதனால அடிக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பதில திடீர் திருப்பம் ஆகி போச்சு. எங்கிட்டதான் கத்துறீங்களா? என் கூட சேராதீங்க, சேராதீங்க கேக்குறீங்களா?
2: நன்றி, நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு, தேங்க்யூ.
2: எஸ், இன்னைக்கு பார்த்தீங்க சுமித்ரா, அப்படியே நம்ம வந்து ரெண்டு நேயருக்கும் நான் ஒரு பாயிண்ட் எனக்கு போச்சு. போங்க, இப்போ கடல் ஏன் அடிக்குது?
0: பதிலாமா?
2: ஆமா, அலை ஏன் அடிக்குது
0: சொன்னாரு.
2: திருப்பி திருப்பி அலை வந்து என்னைய அடிச்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் போயிருச்சு. சரி, இப்போ அப்படியே நம்ம பாட்டையும் கேட்டுட்டு வரலாம். இனி என்ன ரெஃப்ரெஷ் ஆகணும், இனிய திருப்பி நான் ஒரு ஃபார்முக்கு வரணும். அதனால
0: ஃபுல் ஃபார்ம்.
2: ஆமா, ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 4:15 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 இருந்து உங்களுக்கு பிடிச்ச கேம் ஷோ பொதிகை தும்பியோட கேம் ஷோ தான். அப்படியே தாயை உருட்டி உருட்டி நேர்கள்கிட்ட கேள்வியும் பதிலும் அப்படியே வளம் வந்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க?
2: வணக்கம்.
1: உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, எங்கிருந்து வந்திருக்கீங்க?
0: தாய உருட்டி போட்டதுல பாத்தீங்க
1: விழுந்திருக்கு சரிங்களா?

0: நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்.
1: போச்சு,
0: கேள்வி கேட்கட்டுமா? ஏங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே வா சொல்றேன். ஒரு மிருக காட்சி சாலையில வந்து ஒரு புலி என்ன பண்ணிருக்கு, ஒரு ஆளை வந்து செம்ம அடி அடிச்சிருச்சான். உடனே பக்கத்துல இருந்த அந்த எலிக்கு அடிச்சான், என்னடா நீ ஒரு மனுஷனை போய் பலாருன்னு அடிச்சுட்டு வந்திருக்க, நீ எல்லாம் என்ன புலியாடா அப்படின்னு சொன்னாப்லையா. உடனே புலி ஒரு விஷயம் சொல்லிச்சா, எலிக்கு இன்னும் ரெண்டு அடி அடிச்சுக்கலாமோ அப்படின்னு தோணுச்சான். என்ன சொல்லியிருக்கோம் அந்த புலி? 40 செகண்டா புலி என்ன சொல்லியிருக்கோம்? போட்டிருக்கீங்க, நல்ல பெரிய வால் இருக்குது, பல்லெல்லாம் நல்ல கோரமா தான் இருக்குது. ஒரு புலி அப்படிங்கறது எப்படிதானே நான் மெய்ப்பிக்கிறது, அதனாலதான் போட்டேன் பாரு ஒரு போடு அப்படின்னு சொல்லிச்சாமா. சரியா,
1: நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அந்த கரெக்ட்
0: சொல்லிட்டீங்க.
1: ஆமா
0: சரிங்களா,
1: சூப்பர்.
0: ஆனாலும் இது ஜோக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் சிரிப்பு வரும். ஜோக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பொது அறிவு கேள்வி மாதிரி ஆகிப்போம். சரிங்களா,
1: இப்போ பாருங்க எங்களுக்கு அது பொது அறிவா ஜோக்கான்னு எங்களுக்கே மறந்து போயிடுச்சு.
0: சூப்பருங்க, நீங்கள் பூலோகத்தில் இருக்க நாங்கள் திரிசங்க நிலைமையில எங்களை விட்டுட்டீங்க.
1: தேங்க்யூ. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வாங்க,
0: யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க?
1: ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம் உங்ககிட்ட பேசினா அது மனுஷங்களை பத்தி என்ன சொல்லும்? இது ஒரு சின்ன கற்பனை தான். அந்த மரம் வந்து உங்ககிட்ட பேசிச்சு அப்படின்னா என்ன சொல்லும் மனுஷங்களை பத்தி?
0: என்ன சொல்லிருக்கும்?
1: அது வந்து உங்களோட கற்பனையில நீங்க சொல்லுங்க. இப்போ
0: இப்படி
1: சொல்லிருக்கோம் உங்களோட கற்பனை நல்லா
0: இருக்கு. சின்ன ஒரு செடி இப்படி எடுத்து இப்படி புடிங்கி போட்ட மாதிரி டப்புன்னு சொல்லிவிட்டீங்களே.
1: ஆலமரம் சாஞ்சிருது,
0: சாயக்கூடாது, நாலு பக்கமும் கம்ப குடுத்து நிப்பாட்டி வச்சிருவோம். சரிங்களா,
1: ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து மனோ மற்றும் கே எஸ் சித்ரா குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. பழனி பாரதி வரிகள்ல பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 4:24 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி மத்தியாலை
1: 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரேம் 102.6 பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க.
0: எஸ் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாங்கள் வந்து தாயம் உருட்டி உருட்டி நேயர்களுக்கும் நாங்களுக்கும் அப்படியே கேம் ஓடிட்டே இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க பேசி வந்திருக்கீங்க? உங்களுக்கு 5 விழுந்திருக்கு சரிங்களா?
2: நான்
1: தானே கேக்கணும். நான் தான்
0: திடீர்னு உங்க போன்ல சார்ஜ் தீர்ந்து போச்சு சரியா?

0: சார்ஜரும் இல்லை, சார்ஜர் எங்கே தேடினாலும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஃபோனில் சார்ஜ் தேவை, ஒரு பேசணும், ஒரு ஆள்கிட்ட அவசரமாக பேசணும். இந்த இதுதான் ஒரு சூழ்நிலை, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சோகமான சூழ்நிலையை ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டுக்கான இன்ட்ரோ மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாடலை பாட போகிறீங்க. படிச்சிருவீங்களா? ஆமாம்,
1: பாடலாக பாடணும்.
0: அவள் பறந்து போனாலே, அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து சோக கீதமாக இந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் வந்து பாடணும். எப்படி பாடுவீங்க? என்ன பாட்டு? அது உங்க விருப்பம். நான் தான் உங்களுக்கு வந்து என்ன சூழ்நிலைன்னு சொல்லிட்டேனே, அப்படிதானே?
1: சினிமா பாட்டு தானே பாடணும்.
0: ஆ, அது நீங்க எந்த டோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா வரிகள் உங்களோட தான், உங்களோட விருப்பத்துல நீங்க பாடிக்கலாம். உங்கள்ட்ட நான் சூழ்நிலையே சொல்லிட்டேன். உங்க போன்ல சார்ஜ் தீர்ந்து போச்சு, சார்ஜரும் இல்லை, ஆனா அவசரமா உங்களுக்கு போன் பேசணும். இந்த சூழ்நிலையை நீங்க ஒரு சோக கீதமா இசைக்க போறீங்க, நாங்க கேட்க போறோம்.
1: இது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ரொம்ப கஷ்டமா இருக்கா?
2: ஈஸியான ஒரு இத குடுக்கலாம் சுகன்யாவுக்கு.
0: ஆ சரி, ஈஸியா அப்போ சுமித்ராக்கா கொடுப்பாங்க.
2: சரி, நான் சொல்லட்டுமா?
1: ஆ,
2: எதுக்கு நாம தண்ணி தெளிச்சு கோலம் போடுறோம்?
1: அது வந்து நம்ம தேவங்கள் வந்து வீட்டுக்குள்ள
0: இது கேளுங்க.
2: ரொம்ப ஈஸியா சொல்லணுங்க, எதுக்கு தண்ணிய தொளிச்சு கோலத்தை போடுறோம்?
1: அது வந்து
0: இதுக்கு நான் சொல்லுவேன்.
1: இது வந்து நீங்களே சொல்லுங்க.
2: இது ஈஸிங்க, கோலத்தை போட்டு தண்ணி
0: தெளிச்சு கோலம் அழிஞ்சு போயிடும்.
2: அதுக்குதான் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்.
0: நீங்க வந்து தெய்வ கடாச்சம்.
2: என்ன எப்படியாவது பஸ்ல இடத்த புடிச்சு கம்பில தொங்கிட்டே வந்து சேர்ந்துருதேல, எப்படின்னு
3: கேட்டேன்.
0: நடந்தே வந்திருக்காங்க.
3: அம்மா, இருவருக்கும் வணக்கம். மாலை நேரம் வணக்கம்.
0: மாலை நேரம் வணக்கம். சொல்லுங்க,
2: சொல்லிருங்க.
3: வடகரமூர் மாணிக்கவாசகம். அம்மா,
0: மாணிக்கவாசகம் சார்.
2: அவர்களே வாருங்கள், நான் இப்பொழுது உருட்ட போகிறேன். உங்களுக்கு மூன்று விழுந்திருக்கிறது.
0: இது என்ன, எல்லாமே நாங்களே கேக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க,
2: கேள்வி கேட்பாங்க.
0: சரிங்களா? இது சொல்லல, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்காவுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா, இல்ல காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்காவுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா? இப்ப நான் சொல்றது கேளுங்க. இதே
2: சரியா, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு சொல்றோமா, அது காக்காவா இருக்கிறதுனால காக்கான்னு சொல்றோமான்னு சொல்லணும்.
0: நான் மறுபடியும் கூட உங்களுக்காக ஈஸியா சொல்றேன், சரிங்களா? காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்காவுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா, இல்ல காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்காவுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா? எவ்வளவு ஈஸியானது, எவ்வளவு குழப்பமாயிருது. சூப்பர் மாணிக வாசகம் சார், ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல், மார்வலஸ் எல்லாம் சொல்லணும் உங்களை. நன்றி.
2: காக்கான்னு சொல்றமா, இல்லாட்டி காக்கான்னு சொல்றதுனால
0: கொஞ்சம் டஃப் தான். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆமா, கா அடுத்த ப்ரோக்ராம்ல வந்து சொல்ல போறீங்க. இப்ப நம்ம அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்து

0: 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் வல ஒளிபரப்பில் இருந்து பொதிகை தூமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம். யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஹலோ, யார் வந்திருக்கீங்க? சுந்தரி. மறுபடியும் வந்திருக்கீங்க? நீங்க ஸ்கூல் கிடையாதா? லீவு விட்டுட்டாங்களா? அதான் ஜாலியா நம்ம பொதிகை தூமையில் பேச வந்திருக்கீங்களா? அப்படியா, சரி சரி.
0: இப்ப உங்களுக்காக நாங்க உருட்டை போட சுந்தரி,
1: என்ன வருதுன்னு பாக்கலாம். சரியா, அஞ்சு வந்திருக்கு. நான் தான் கேள்வி கேட்கணும். சரியா, ஒருத்த வந்து அவங்க கிட்ட ஒருத்தங்க கிட்ட கேக்குறாங்களா, என்னடா இது, காப்பிய கொண்டு வர சொன்னா கையோட நாயையும் கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாப்லயா, அதுக்கு என்ன பதில் சொல்லிருப்பா?
0: என்ன சொல்லிருப்பாங்க சுந்தரிக்கு தெரியுதா?
1: நான் தான் உங்ககிட்ட காஃபி கேக்குறேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ காஃபியும் கொண்டுகிட்டு கையோட நாயையும் கூட்டிட்டு வந்திருக்க. அப்ப நான் கேக்குறேன், என்ன ஆச்சு சுந்தரி, எதுக்கு காஃபியை கொண்டு வந்து வரும்போது கூடவே நாயையும் கூட்டு வந்திருக்க அப்படின்னு? அதுக்கு நீ ஒரு பதில் சொன்ன, எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அது என்ன பதிலா இருக்கும்
0: இப்படி கேட்டா? அவளுக்கு மயக்கம் வந்துடும் இப்போ. இல்லையா சுந்தரி,
1: சுந்தரிக்கு மீது மீள முடியலையா? என்னாச்சு நான் சொல்லட்டா?
0: க்ளூ கொடுங்களே.
1: அந்த நாய் தான் க்ளூவே. காபி குடிப்போம்ல, அது கூட என்ன பண்ணுவோம் அதை யோசிச்சு பாரு.
0: காபி நீங்க குடிப்பீங்களா சுந்தரி?
2: குடிப்பேன்.
0: என்ன, காபி கூட வேற ஏதாவது சாப்பிட்டுட்டே குடிப்பீங்களா, அல்லது காபி மட்டும் குடிப்பீங்களா?
1: அதுக்கும் அந்த நாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நான் சொல்லட்டா? நீங்க தானே சொன்னீங்க காபி கொண்டு வரும்போது கூடவே கடிக்க ஏதாவது கொண்டு வரணும், அதான் நாயை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாப்பிள்ளையா. கடிக்க நம்ம என்ன கொண்டு வரோம், ஒரு முறுக்கு ஒரு தட்டை அப்படி கொண்டு வருவோம். பையன் நாயை கூட்டிட்டு வந்துட்டானா?
0: அவ்வளவு படு புத்திசாலியா இருக்கிறான்.
1: இது ஜோக்கு, சிரிக்கணும்.
0: கொஞ்சம் சிரிங்களே சுந்தரி. சிரிச்சிட்டாங்க.
1: இது சிரிப்பு மாதிரியே இல்லையா?
0: அப்படி சிரிக்கணும். ஓகே, சூப்பர் சுந்தரி, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
1: முகவூர் ஜோதி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேரும் மிகவும் சிறப்பாக தரமாக இருக்கிறோம். காபி கிபி குடிச்சியலாம் என்ன?
3: நல்லா குடிச்சு 4 மணிக்கே குடிச்சிருவேன்.
1: 4 மணிக்கு அடிக்கிற வேல எப்படி குடிக்கிறீங்க?
3: எப்பயுமே கரெக்ட் டைம் 4 மணிக்கு குடிச்சு பழக்கம்.
1: அலாரம் அடிச்ச மாதிரி
0: நீங்க வந்து ஒரு விலங்குகளோட பேர் ஒரு 40 செகண்ட் சரி, உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ், சொல்லுங்க பாப்போம்.
3: எலி,
1: பூனை,
3: நாய், குரங்கு
0: வீட்ல இருக்கும். ஆனா பரவாயில்ல,
1: சரி சொல்லுங்க.
3: வீட்ல ரெண்டு மூணு தான் மற்றவங்க.
1: ஏமா டைம் போய்
0: 40 செகண்ட் முடிய
3: போகுது. கரடி
0: யானை எல்லாம் வளர்க்கலாம், பரவாயில்ல.
1: அப்புறம்
0: ஜோதியம்மா வீட்டுக்கு போனா யானை பாக்கலாம், கரடி பாக்கலாம், எல்லாம் பாக்கலாம் போல இருக்குல்ல.
1: வாசல்ல புளிய கட்டி போட்டுப்போம். வாசல்ல புளி, பிட் வாசல்ல ஒரு சிங்கம்.
0: ஆமா, எல்லாம் பாக்கலாம்.
1: அந்த மாதிரி இருக்கும்னா
0: 40 செகண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ
1: கழுத இருக்குது, குதிரை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டீங்க.
0: ஏறா
1: கரடி,
0: ஆமா யானை வரைக்கும் போயாச்சு. சூப்பர் சூப்பர் ஜோதியம்மா,
1: சூப்பர்மா, பிரகாசமா இருக்கு. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு.
0: நன்றி நன்றி. இப்போ நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. ஜெமினி திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் பாடின பாடல் கேட்டிருச்சிங்க.

0: ஆட்சி எடுக்கும் காலம் மட்டும் வைத்துக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு வளரு நாடு ஒன்னாச்சு. உச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு. ஓ போடு
1: ஓ போடு.

0: 4:44 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதுகே தும்பி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம். யார் எங்க இருந்து வெளியாட வந்திருக்கீங்க?
2: ஹலோ.
1: ஹலோ.
0: நீங்க கேளுங்க.
1: மல்லிப்பூ பிச்சிபுரம், ரோஜாப்பூ சட்னி, அதுக்கப்புறம் வேற

0: பூ இருக்கு,
1: மல்லிப்பூ இட்லி,
0: மல்லிப்பூ இட்லி செய்யாது,
1: மதுரை மல்லி இட்லி அப்படி சொல்லுங்க.
0: மல்லிப்பூ இட்லி செய்ய முடியாது. அப்புறம் குல்கந்து,
1: ஆ குல்கந்து,
0: அது ரோஸ் வச்சு தான்.
1: அல்வாலே சொல்லலாமே, நிறைய அல்வா இருக்குதே.
0: ரோஜா பூ வந்து, ஐயோ அல்வா வந்து எந்த பூ வச்சு செய்வாங்க?
1: அந்த டைம் முடிஞ்சு போச்சு, 40 செகண்ட் முடிஞ்சு போச்சு. சுமித்ரா அம்மாவே வந்து பாருங்கன்ட்டீங்க. முருங்கைப்பூ சொல்லியாச்சு,
0: ரோஜா பூ, வாழைப்பூ வடை, சரி வச்சுக்கலாம், வாழைப்பூ
2: வடை,
0: மறந்துட்டேனே வேப்பம் பூ. ஏன்னா பூ சொன்னோட மல்லிப்பூ கனகாம்பரம் பிச்சு பூ ஞாபகத்துல,
1: வேப்பம் பூ விட்டாச்சு, மெயினான பூ விட்டாச்சு.
0: நன்றி
1: கண்ணமாமா, நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: அவங்களோட லைன் கிடைக்கல. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தாயம் புரட்டி விளையாட நீங்கள் கூட அழைக்கலாம். 0462-2561-3 இந்த எனக்கும், 2563-1132 இந்த எனக்கும் அழைக்கலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வாங்க,
0: யார் வந்திருக்கீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க?
2: பத்மா பேசுறேன், ரெண்டு பேரும்
1: உடையாம்புலியிலிருந்து. பத்மாமா பேசுறீங்களா?
0: நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: சரி, இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன்னு
1: சொல்லி இப்போ உருட்டின பிறதா தெரியும்
0: விழுந்திருக்கு. கோமதி உங்ககிட்ட கேள்விகளை கேட்பார்கள்.
1: கேட்கலாமா? ரெடியா இருக்கிறீங்களா பத்மாமா? சரி, நான் சொல்ற கேள்விக்கு ஆமா இல்லை அப்படின்னு பதில் வரக்கூடாது, சரிங்களா? பதில் வராம நீங்க பேசணும்.
0: யா
1: ஆங்கில கலப்பு இல்லாம ஆமா இல்லன்னு வரக்கூடாது, சரிங்களா? காலையில சாப்பிட்டீங்களா? ஓ சொல்லக்கூடாது சொல்லிருக்கேன்மா, ஒரு கண்டிஷன்ல. ஓ, ரெண்டு கண்டிஷன் தான் அப்ளையா அப்போ? சரி, காலையில சாப்பிட்டீங்களான்னா எல்லாத்துக்கும் ஊஹூன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்ல, ஏதாவது பதில் சொன்னா தானே நல்லா இருக்கும். சரி, காலையில சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? ஊ சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆமா இல்லைன்னு சொல்லக்கூடாது, இங்கிலீஷ் வார்த்தை கலக்கக்கூடாது. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிடணும்.
1: சாப்பிடணும், ஒரே வார்த்தை பதில். சரி, சூப்பர். இன்னைக்கு மதியானம் என்ன சமைச்சீங்க நீங்க?
2: இன்னைக்கு மதியானம் வந்து நான் வந்து சமைச்சேன்.
0: அதுக்குள்ள வரது
1: மோர் குழம்பு வச்சிங்களா? சரி, வண்டிக்கு என்ன பெட்ரோல் போட்டீங்களா? ஆ சொல்லக்கூடாது, ஆ ஆ ஆல சொல்லக்கூடாது, ஊ ஆ இந்த மாதிரி ஒற்றை இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. போட்டேன் போட்டேன், ஆமா ஆமான்னு சொல்ல முடியாது. சரி, உங்க பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் உண்டா? இல்ல, லீவு. ஆ சூப்பர், 40 செகண்ட் முடியல. சூப்பர் சூப்பர், உடையாம்புலி பத்மாமா ரொம்ப அருமையா விளாண்டிங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு, நன்றி. 4:49 ஆயிடுச்சு, கடகடன் நேரம் போனதே தெரியல, கடகட கடகடன் ஓடி வந்துட்டோம். அப்படியே தாயம் உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்ததா பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ரட்சகன் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் பாடியிருக்கிறாங்க, கூடவே உன்னிகிருஷ்ணன் ஹரிணியும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. வைரமுத்து வரிகளில் பாடல் இதோ.

0: சொல்லிடாமே.
1: எனக்கு தெரியலையே, ஏதாவது க்ளூ கூட.
2: அது வந்து அது எழுதுறது
1: அதான் பென்சில் சொன்னேன்ல இல்லையா?
2: கரெக்ட்
1: கரெக்டா? நான் ஏதோ சொன்னேன்.
0: ஆமா
1: ஓகேமா, சூப்பரா விளையாண்டீங்க.
0: நன்றி ரக்ஷிதா.
1: தேங்க் யூ
0: தேங்க் யூ தேங்க் யூ. அடுத்த நேரம் சந்திச்சலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: நலமா இருக்கீங்களா சார்?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நலமா?
1: செம்மையா இருக்கோம். நிகழ்ச்சி நிறைவு நேரம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரெண்டு விழுந்திருக்கு.
3: நீங்க என்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி நான் வேண்டிக்கிறேன்.
1: ரெண்டு விழுந்திருக்கு.
0: இப்ப மாட்டிக்கிட்டோம்.
1: நீங்க கோமதி கிட்ட கேட்றீங்க, டக்கு டக்குனு கேக்குறீங்க.
3: நான் தான் மாட்டிக்க போறேன்.
0: ஆமா, நான் தான் மாட்ட போறேன்.
3: சரி மேம், உங்களுக்கு ஈஸியான ஒரு டாஸ்க் சொல்ல போறேன்.
0: ஈஸியாவே சொல்லிருங்க.
3: ஆமா, நீங்க ஒரு ஃபேமஸான டயலாக், ஏதாவது உங்க மனசுக்கு பிடிச்ச டயலாக, திருத்திக்கிட்டே அப்புறமா கோபப்பட்டுக்கிட்டே, ரெண்டு மாடலேஷன்ல
1: பேசணும். ஈஸி, ரொம்ப ஈஸி டாஸ்க். பண்ணிடுமா டக்குனு?
0: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இது கோபப்பட்டுட்டே வர
3: சொல்லுவான். சரி, அழுதுகிட்டே சொல்லுங்க.
0: அழுதுகிட்டே சொல்லணுமா? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அம்மா
1: சொல்ல போற
0: நன்றி சந்திரசேகர் சார் நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க போய் செய்த கேட்டுற சீத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சிடலாம். நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியை நம்ம நிறைவாக அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லணுமோ?
1: சொல்லி ஆகணும்.
0: ஆமாம், கட்டாயமா. யார் யார் எத்தனை பாயிண்ட்டுன்னு சொல்லிடலாம். சுமித்ரா அவர்கள் வந்து 5 பாயிண்ட் எடுத்து லீடிங்ல.
1: ஆமாம்,
0: அதனால அவங்களுக்காக ஒரு கிளாப்பிங் அப்படியே போட்டு விட்டுருவோம். சத்தம் இல்லாமையே புகழ்ச்சி தேவை அப்படின்ற மாதிரி சத்தம் இல்லாம அவங்க தான் லீடிங்ல இருக்கிறதுனால இன்னைக்கு கேம் ஷோவை அவங்க தான் நிறைவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம் சுமித்ரா அவர்களுக்கு.
1: ஆமா, நான் தான் ஜெயிச்சிருக்கேன். அதனால எல்லாரும் சாயங்காலம் 5 மணி ஆக போகுது. அதனால ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி மட்டும்
0: நீங்க
1: கடிக்கிறதுக்கு ஒரு நாயை கூட்டு வந்து அதுக்கு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு மிக்க மிக்க நன்றி.
0: ஆமா,
1: இன்னொரு நாள் இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம எல்லாம் சந்திக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி.
1: நான் சுமித்ரா.
0: நேர்களே, அடுத்ததா 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து முதியோர்கள்லாம் கலந்துக்கலாம். உங்களுடைய ஞாபகமான விஷயங்களை மீட்டு எடுக்க போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு வந்துடலாம் செய்தி சுருக்கம்.

0: 4:55 ஆயாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. நிறைவா நேயர்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசி வந்திருக்கீங்க?
2: நான் ரக்ஷிதா, வந்து நெல்லையில இருந்து பேசுறேன்.
0: ரக்ஷிதா நெல்லையில இருந்து. ஓகே,
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: உயரமான
2: மரத்தை சீவ சீவ அது உயரமாகும்.
1: உயரமான மரத்தை சீவ சீவ உயரமாயிட்டே போகுமா?
0: அப்படி ஒரு மரமா?
1: நானும் உயரமான மரத்தை சீவ சீவ குட்டியாயிட்டே போகணும் பென்சில்ல சொல்லலாம் நினைச்சேன். பார்த்தா உயரமான மரத்தை சீவ சீவ உயரமாயிட்டே போகுமா?
2: ஆன்சர் வந்து கரெக்ட்.
1: இது
2: சொல்லுங்க.
0: ஆன்சர் நீங்க சொல்லுங்க அப்படிங்காங்க.
1: அவ ஏதோ
0: செல்ல வந்தாங்க, பின்னாடி இருந்து யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏ, இன்னும் சொல்லல.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக குறைப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித் தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார்.

சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய மாலை வணக்கம். 5:03 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இருந்து ஞாபகம் மருதே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஞாபகம் மருதே நிகழ்ச்சியில் நம்ம வந்து பல வருஷங்கள் பின்னோக்கி அழைத்து போகக்கூடிய ஒரு நல்ல தலைப்போடு தான் இன்றைக்கி நேர்களை நம்ம சந்திக்க போகிறோம். அதாவது உங்களுடைய காலத்தில் சந்தை மற்றும் கடை வீதிகள் எப்படி இருந்தது அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் நேர்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. இன்றைக்கி மாதிரி பெரிய மால் இருக்குது, அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் இல்லாத காலத்தில் அப்போ வெறும் சந்தை அப்படின்றது வெறும் பொருட்கள் வாங்கக்கூடிய இடம் மட்டும் இல்லாமல் அது ஒரு உறவுகள் மலர்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம், மகிழ்ச்சிகள் பகிர்ந்த இடம்னு சொல்லலாம், ஒரு ஊரோட இதய துடிப்பாக இருந்த இடம் கூட சொல்லலாம் இந்த சந்தைகளை. காய்கறி விற்கக்கூடிய அண்ணாச்சியோட குரல், மளிகை கடையோட மனம், மாலை நேர கடை வீதியோட பரபரப்பு, திருவிழா நாட்களில் சந்தையில் நிலவக்கூடிய கொண்டாட்டம், இது எல்லாமே இன்னைக்கு கூட நிறைய பேரோட மனசில் அழியாத நினைவுகளாக இருக்கும் இல்லையா. அந்த காலத்தில் சந்தைகளில் நீங்கள் வாங்கிய முதல் பொருள் எது, உங்களுக்கு பிடித்த கடை எந்த கடையாக இருந்தது, கடை வீதிகளில் நடந்த அந்த மறக்க முடியாத சம்பவங்களை இன்னைக்கு நீங்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் நேயர்கள். வாங்களேன் அப்படியே நம்ம நினைவுகளோட சந்தைக்குள்ள ஒரு இனிய பயணம் போக போகிறோம். இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. முதல் நேயர் யார், எங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
2: வணக்கம்,
1: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வாடியூர்ல இருந்து தாசனா?
2: வேலூர் அவரு சந்திரசேகர்லாம் காலையில வந்தாரு. காலையில காத்தியா மேடமும் பேருந்து ஒரு மேடமும் வந்தாங்க, அவங்ககிட்ட பேசலாம். இன்னைக்கு இப்ப உங்ககிட்ட பேசியிருக்காரு.
1: சரி சார், நம்ம நேயர்களுக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம்.
2: தங்களுக்கு கோட்டையப்பே நேற்று பேசினாரு, இன்னைக்கு பேசினாரு. விதிமுறைன்னு ஒண்ணு இருக்கலாம், எங்களுக்கு மாதிரி புது ஆளுக்கு லைனே கிடைக்க முடியல.
1: சரி சார், நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நேயர்களும் அதை அப்படியே கொஞ்சம் கடைபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, நீங்க இப்போ
2: மீறி வரக்கூடாது. நீங்க வந்து சொல்லிருக்கீங்க 2 நாளைக்கு ஒரு கதை வரணும்னு சொல்லிருக்கீங்க.
1: ஆமா சார், நேத்து அதாவது நேத்து கால் பண்ணவங்க இன்னைக்கு கால் பண்ணாம நாளைக்கு கூட நீங்க கால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2: காலையில பேசினாரு, காலையில இந்த தேனேரியில பேசினாரு,
1: யாரோ ஒருத்தர் வந்து குடுக்கிறாரு இல்ல.

0: ஒண்ணுமே இருக்காது இருக்காது. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: நான் சொன்னதை கொஞ்சம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நேயர்களுக்கும் ஒரு அறிவுறுத்தல் தான் நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். நேயர்களும் அது படி வந்தீங்க அப்படின்னா எங்களுக்குமே ரொம்ப நல்லதுதான்.
1: மாறி மாறி வரக்கூடாது. சரி, பழைய நேயர் நம்ம ரொம்ப நாள் உள்ள நேயர்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நேயர்களுக்கும் நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நேயர்களும் உங்களோட சைட்ல இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
2: தென்காசி மேலகரம் ஜெயக்குமார் மேடம்.
0: ஜெயக்குமார் சார் சொல்லுங்க.
2: அதாவது சந்தைக்கு போகும்போது சீனி கிழங்கு தான் கொஞ்சம் கண்ணில் படும்.
0: சரி,
2: அதுல ஊடியில ஒரு பச்சையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க வச்சு சாப்பிடும் வீட்டுக்கு வந்தோம்னு பாக்கைக்கு வெளியே பல பலன் இருக்கும். ஊடையில பச்சையா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்தோம்னு சாப்பிடணும், பசக்கும் அவ்வளவுக்கும் கூறப்பட
0: வேண்டியது. அங்கேயே பார்த்து வாங்கிட்டு வரணும்.
2: அது பாக்கெட்ல எல்லாம் வெளியில மாட்டி வச்சிருப்பாங்க. அப்படி சும்மா பல பல பல மஞ்சள் கலர்ல இருக்கும் பாக்கணும். வீட்டுக்கு வந்து ரெண்டா பிக்கும் போது பார்த்தா ஊடையில ஒரு பச்சை கலர்.
0: ஐயோ ஏமாந்துட்டேனடா.
2: பார்த்துதான் வாங்கணும். அப்புறம் இந்த தத்தை பேர்ல வச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் வெளியே சாப்பிடுறமா அதுதான் நம்ம கண்ணில் படம். அப்போ அப்புறம் அம்மாட்ட சொல்லி இந்த கருவாடு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சூட்டையும் எல்லாம் இருக்கும். சந்தைங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சூட்டா இருக்கும். அத கொஞ்சம் பாத்து தட்டில கூறு தானே வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் நல்ல பொருள் அப்பங்க கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், சீப்பா கிடைக்கும்.
0: சீப்பா கிடைக்கும் அந்த காலத்துல.
2: நன்றி, வணக்கம்.
0: சூப்பர் சூப்பர். நன்றி சார், நன்றி. இந்த மாதிரி தாங்க உங்களுடைய அந்த கால சந்தை அனுபவம் இருந்தால் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ வருது பாடல் உங்களுக்காக, சிவாஜி திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி மற்றும் ரெஹானா பென்னி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் ஏதோ கேட்டுருச்சிங்க.

0: 5:14 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். இன்றைக்கி கேட்டுட்ருக்குறோம் அந்த காலத்தில் உங்கள் காலத்தில் சந்தை கடை விதிகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்குறோம். நேர்களும் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டுருக்குறாங்க. வணக்கம் வணக்கம். அவங்களோட லைன் கிடைக்கல. அடுத்த நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பழையப்பேட்டையிலிருந்து செல்வக்கணிமா.
0: பழையப்பேட்டையிலிருந்து
1: செல்வக்கணி.
0: செல்வக்கணி சொல்லுங்கம்மா.
1: சந்தை நம்ம அப்பம்மா, அது வந்து நம்ம அந்த எங்கள் தாத்தாலாம் போயிட்டு, எங்கள் தாத்தா வந்து அப்போ பனையர் வாங்கலாம். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5-6 வயசு வரைக்கும் எங்கள் தாத்தா இருந்தாங்க. போயிட்டு அந்த பதனியெல்லாம் அங்கே விட்டுட்டு இந்த துண்டு இருக்கு பார்த்தீங்களா, மேல் துண்டு, அதுல ரெண்டு பக்கமும் காய்கறியோ பண்டமோ எல்லாம் வாங்கி முடிஞ்சு போட்டு தோல்ல போட்டு அசால்தான் வருவாங்க
0: பாத்துக்கிட்டீங்க.
1: பார்க்கவே ஒரு அழகு தெரியுமா அந்த துண்டு. அந்த துண்டோட அதை வாசனையோட சாப்பிடும் போது அது அழுக்கு துண்டா தான் இருக்கும். இருந்தாலும் அத மாதிரி எங்க ஆச்சியும் கூட போவாங்க. போயிட்டு வரும்போது சோரைக்கா இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கி நம்ம முந்தா ஆச்சி வந்து அப்ப சட்டை போட மாட்டாங்க, சேலை மட்டும் தான் கட்டிருப்பாங்க. அந்த போட்டு நம்ம முந்தானையில முன் முந்தானையில போட்டுட்டு அது என்ன பிள்ளைய தூக்கி தொங்க போட்டு வர மாதிரியே
0: இருக்கும். இத சொன்னோட எங்க ஆச்சி நாங்க போனோம்னா எங்களுக்கு எல்லாம் பண்டை வாங்கிட்டு வருவாங்க. கடைக்கு போனா அப்படி போய் பண்ணை வாங்கிட்டு வருவாங்க.
1: வயக்காட்டுல இந்த அறுப்பு நேரம் நடக்கும் பாத்தீங்களா, அப்போ வந்து அந்த நெல்லு நெல்ல கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அங்க அந்த சீனி கிழங்கு இதெல்லாம் பனங்கிழங்கு இதெல்லாம் அவிச்சு கொண்டு

0: வச்சிருப்பாங்க பாத்துக்காங்க சரிங்களா, அதையும் அங்க அந்த நெல்லை போட்டுட்டு காசு இருக்காது கையில, அந்த நெல்லை போட்டுட்டு வாங்கி சாப்பிட்ட ஒரு அனுபவமும் எனக்கு இருக்கும். இந்த 6 வயசு இருக்கும் எனக்கு.
1: நல்லா இருக்கும்ல,
0: நாங்கெல்லாம் வயக்காட்டுக்கு போவோம், அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் கிடைக்காது.
1: சூப்பர் சூப்பர்,
0: அதெல்லாம் எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் இல்லைங்களா.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, இந்த நினைவுகளை எங்களுக்கு மீட்டு எடுத்து குடிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. இன்னைக்கு நீங்க அழைச்சல கலந்துட்டீங்க, நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
0: மட்டும்தான் போய் வாங்கலாம் எல்லாங்களுமே அப்ப வீட்டுல தானே எல்லாங்களுமே சாப்பிடுவோம்.
1: இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் திரைப்படத்துல இருந்து நாகேஷ் ஆசிஸ் பாடியிருக்கிறாங்க, ரம்யா என்எஸ் கூட சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்து கேட்டிருச்சிங்க.

0: 5:22 ஆயிட்டிருக்கு. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது, agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரியில் விண்ணப்பங்கள் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். நான் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் நம்ம சந்திச்சிடலாம். சந்தை அனுபவங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோடிசனிலேருந்து கந்தசாமி பேசுகிறேன்.
0: கந்தசாமி சார் சொல்லுங்க.
1: சொல்லுங்க மேடம்.
0: சந்தை, அதாவது அந்த காலத்தில் சந்தையெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? ஆ, அந்த அனுபவங்களை சொல்லுங்க.
1: சந்தையில் வந்து இதேமாரி காய்கறியில் வந்து நிறைய வெளியுள்ள காய்கறினா எதுவுமே வராது, உள்நாட்டு காய்கறி மட்டும்தான் வரும்.
0: அப்படி பறிச்சுட்டு வந்து விற்பாங்கல்ல?
1: ஆமா, நம்ம ஊர் காய்கறி மட்டும்தான் வரும். அப்ப வந்து பெட்டியில தான் கொண்டு வந்து விற்பாங்க, ஸ்டாக் எல்லாம் கிடையாது. அப்ப வந்து அவ்வளவு காய்கறி கடைகளும் கிடையாது. அப்ப தேங்காய்கள்லாம் வந்து ஸ்டாக்ல வச்சு கொண்டுட மாட்டாங்க, எண்ணெய் ஓலையில பின்னி அதுல வச்சுதான் தேங்காய் கொண்டுருவாங்க, குடிஞ்சா எடுக்க மாட்டாங்க. ஆமா, அப்படியாங்க. அப்புறம் ஆடுகள்லாம் வந்து சந்தைக்கு வரும், எல்லாம் வியாபாரம் அங்கே நடக்கும்.
0: கண்டிப்பா அதெல்லாம் பாத்துருப்போம், அந்த கூவி கூவி விக்கிறதெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. அடுத்த நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வாங்க. உங்க ரேடியோட சவுண்ட கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, நான் பேசுனது எனக்கே கேக்குது. தள்ளி வந்துட்டீங்களா? தள்ளி வந்துருங்க.
2: நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது மனத்தை வந்து கொஞ்சம் ஒருமைப்படுத்திக்கணும்.
0: சரி,
2: ஒருமைப்படுத்தும் போதுதான் அந்த மனசானது நமக்கு எல்லகவா இருக்கும்.
0: கண்டிப்பா
2: எந்த காரியத்தையும் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
0: நான் இப்ப என்ன கேட்டேன் தெரியுமா இன்னைக்கு? என்ன தெரியுமா கேட்டேன், அதாவது அந்த காலத்துல எல்லாம் நீங்க சந்தை போயிருப்பீங்க இல்லையா? அப்பெல்லாம் சந்தை போன அனுபவங்கள்லாம் இருக்கா? சந்தை கடை வீதிக்கு எல்லாம் போயிருப்போம், நம்ம ஏதாவது தேவைன்னா வாங்கியிருப்போம். உங்களுக்கு உங்க ஊர்ல சந்தை எப்படி இருக்கும் அப்போ? உங்களுக்கு பிடிச்ச கடை எதுவா இருந்துச்சு? சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த அந்த மறக்க முடியாத பொருள் என்ன? கடை வீதியில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க நேர்கள்லாம்.
2: அதாவதுமா அந்த காலத்துல வந்துமா இங்க உங்க ஊர்ல சங்கரன் கோயில வந்துமா கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்கு கீழே வைக்கும் ஒரு பெரிய இதே போடுவாங்க, பூங்கா மாதிரி. கார்கட்டு காய்கறி பூங்கா மாதிரி போடுவாங்க. அங்க எல்லா பொருள்களுமே வரும், காய்கறிகள் வரும், அடுத்து கீரை வகைகள் பழங்கள் எல்லாமே அந்த சந்தை மாதிரி நடக்கும். அதுல போய் நான் எங்க தாத்தா கூட போவேன். அவங்க வந்து அந்த எல்லா பொருள்களையும் வாங்கிட்டு என்னையும் கூப்பிட்டு போவாங்க. அந்த அனுபவம் இருக்கு. அதே மாதிரி

0: நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் வந்து பலசரக்கு கடைக்கு போவேன். போய் பலசரக்கு அம்மா சொல்லுவாங்க, பலசரக்கு கடையில பலசரக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பேன்.
1: சூப்பர்.
0: அப்போது அந்த நம்மளுடைய நண்பர்கள் அந்த ரோட்ல வருவாங்களா, அவங்களை சந்தித்து பேசும்போது அது ஒரு ஆனந்தமா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு?
0: ஆமா, பழைய ஞாபகங்கள் தான் இப்ப இருக்கு.
1: அப்போ
0: வந்து மூணாவது நாலாவது படிக்கும் போது அவங்க கூட பேசி அந்த ரோட்ல நின்று பேசி அந்த திரக்கைகளை வாங்கிட்டு போகும்போது அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கும்.
1: நல்லா இருக்கும். சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விளம்பரத்தை கேட்டுட்டு அப்படியே பாடலையும் கேட்க போகிறீங்க. பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, குருவி திரைப்படத்திலிருந்து. அப்படியே தொடர்ந்து கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

0: காலங்கள் மாறினாலும் காற்றலைகளின் நேசம் மாறவில்லை. மக்களின் மனதை இணைத்திடும் மகத்தான ஒலிப்பாலமாய ஆகாஷ்வாணி. கிராமத்தின் மண் வாசனையும் தமிழின் இனிமையும் இசையின் இதழ் சிரிப்பும் சேர்த்து 90 ஆண்டுகள் பயணிக்கும் பெருமை. 90 ஆண்டு மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி. 5:33 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம ஞாபகம் மருதை நிகழ்ச்சியில் பழைய ஞாபகங்களை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் உங்கள் காலத்தில் சந்தை கடை வீதிகள்லாம் எப்படி இருந்தது, நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்க அப்படின்றதெல்லாம் நேர்கள் வந்து அட்டகாசமாக பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேடம், குற்றாலத்துலேருந்து குமார்.
0: குமார் சார், சொல்லுங்கள்.
1: மேடம், அந்த காலத்தில் சந்தை ஞாபகம் கேட்கீங்களா மேடம்? அதாவது அந்த காலத்துல சந்தனா நீங்க சந்தை யாவும் சொன்னா எங்க அம்மா யாவும் வந்துருது மேடம். அதுல நாங்க 4-5 பேரும் மேடம்.
0: சரி,
1: மொத்தமா காய்கறி வாங்கி வச்சிருவாங்க, சந்தைக்கு தான் போவாங்க. சந்தைக்கு போய் மொத்தமா காய்கறி வாங்கி ஒரு வாரம் அந்த காய்கறி ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அப்படி அத கிழங்கு அது இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. அதாவது சந்தைக்கு போயிருவாங்க. சந்தைக்கு போயிட்டு வரும்போது எங்க அம்மா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரொம்ப மலிவான பழங்கள், பேரிக்காய், அந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, பசன்ல போய் நின்றுவேன். எங்க அம்மா 8 மணி 9 மணி ஆனாலும் சரி, 6-5 மணிக்கு தான் போவாங்க. 5 மணி 8 மணி 9 மணி ஆயிரும்.
0: எங்க
1: அம்மா வரந்தண்டியும் பசன்லயே நின்று காத்துட்டு எங்க அம்மா வரும்போது பையன் வாங்கிட்டு வருவேன் மேடம்.
0: பரவாயில்லையே.
1: நீ சந்தன் சொன்ன அந்த மாதிரி ஞாபகம். இப்போ அந்த காலத்துல வாங்கின காய்கறியில உங்களுக்கு ஒரு வாரம் வேற தாக்கு பிடிக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு வாங்கின காய்கறிகள் அந்த மாதிரி தாக்கு பிடிக்க மாட்டாங்க.
0: இப்ப அப்படி ஆக மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர், அட்டகாசம் அருமையா சொன்னீங்க. அப்படியே நான் அந்த அந்த அப்படியே அந்த சீனுக்கு போயிட்டேன். நீங்கள் நிற்கிங்க போல இருக்குது. உங்கள் அம்மா இறங்கும் போது நீங்கள் வாங்குறது அதெல்லாம் எனக்கு அப்படி கண்ணுக்குள்ளே வந்துருச்சு. சூப்பர், அட்டகாசமாக
1: சொன்னீங்க. நன்றி
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இன்னைக்கு இதை தாங்க பேசிகிட்டு இருக்கிறோம். வணக்கம். அவங்களோட லைன் கிடைக்கல. நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய ஞாபகத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் அந்த உங்கள் காலத்தில் சந்தை கடை வீதிகள்லாம் எப்படி இருந்தது எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். வணக்கம். உங்களோட லைன் கிடைக்கல. சரி, இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம். கணிதன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 5:40 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஞாபகம் பிரதி நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், வாங்க, யாரங்க இருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கிறோம் மீனாம்மா, சொல்லுங்க.
1: அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்ல தலையில தூக்கிட்டு தெருவுக்குள்ள வருவாங்க. அப்புறம் நாங்க வீட்டுல மாடு கண்டுகுட்டி எல்லாம் வளர்ப்போமா, அதுக்கு வந்து இந்த கரும்பு தோகை புல்லு பெட்டு வாங்குறதுக்காக சந்தைக்கு போவோம். அதுக்கு மாட்டு வண்டியில கிளம்பு வாங்க, மாட்டு வண்டி போயிடுச்சு, முதல்ல ஏறி உட்காந்துரும், அப்புறம் போயிடுச்சுன்னா போய் ஜம்ப் பண்ணி ஏறி
0: உட்காந்து நல்லா இருக்கும்ல, அதெல்லாம்
1: நல்லா இருக்கும். நினைவுபடுத்துனதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றிமா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றிமா, நன்றி நிகழ்ச்சி கலந்து.

0: நன்றி. இந்த மாதிரி உங்களுடைய ஞாபகங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஞாபக மருதி தான் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த காலத்தில் உங்கள் காலத்தில் சந்தையெல்லாம் எப்படி இருந்தது, கடை வீதிகள் எப்படி இருந்தது, என்னென்னலாம் நீங்கள் வாங்கினீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்ருக்குறோம். நேர்களும் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக அவங்களுடைய ஞாபகத்தை அப்படியே நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்களும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1132 எனக்கும் 256-1133 எனக்கும் அழைக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: எங்கேருந்துமா? கலைஞர் நகர்.
0: ஆ, சாந்தியம்மா சொல்லுங்க.
1: இந்த கடையில் அப்புறம் தேங்காய் வாங்க போவேன். டவுன்லதான் அப்ப நாங்க இருந்தோம். அப்போ ஒரு துண்டு கருப்பட்டி
0: கேப்பேன்,
1: தருவாங்க, கொடுக்க மாட்டாங்க.
0: நன்றி. ரொம்ப அழகான ஞாபகங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. மாரி திரைப்படத்தில் இருந்து அனிருத் மற்றும் தனுஷ் பாடியிருக்கிறாங்க பாடல் இதோ.

0: 5:46 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து ஞாபகம் வருது நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்கள் காலத்தில் அந்த காலத்தில் சந்தைகள் கடை வீதிகள்லாம் போயிருக்கிறீங்களா, என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறீங்க, அப்படி மறக்க முடியாத ஞாபகங்கள் நம்ம கூட நேர்கள் வந்து அட்டகாசமாக பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய நினைவுகளை ஞாபகங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-25611333 இந்த எண்ணுக்கும், 2561133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். வணக்கம். அவங்களோட லைன் கிடைக்கல. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் மாயமான்குறிச்சி கணேசன் பேசுறேன்.
0: எங்க இருந்து சார் பேசுறீங்க?
1: மாயமான்குறிச்சி.
0: மாயமான்குறிச்சி சொல்லுங்க.
1: அந்த நேரம் வார சந்தை தாம்மா. எங்க ஊர் பக்கத்துல நல்லூர்ல வேலைக்கிழமை.
0: சரி,
1: வேலை பார்த்தாலும் சம்பளம் சந்தைக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அங்க சந்தையில போய் இங்க அந்த அரிசி பெட்டி இருக்கும், அரிசி பெட்டி ஓலை பெட்டி, அதுலதான் ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. ஆமா,
0: சூப்பரா இருக்கும்ல. அப்படியே சம்பளத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டிட்டு. நல்லா இருக்கும்ல அதெல்லாம். பிள்ளைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு.
1: ஆமா, அது பையன் எப்போ அம்மா வருவாங்கன்னு பேரா தூரத்துக்கு நடந்து போயிருங்க. மொச்சக்கொட்டை அது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ட்டு.
0: அப்படியே நடந்து வர்றது, அந்த பெட்டியை தூக்கிட்டே வரும்போது, அதெல்லாம் ஒரு அருமையான காலங்கள் தான் இல்லையா?
1: அந்த பெட்டியே இந்த கல்யாண வீட்டுக்கு மட்டும் உபயோகப்படுத்துதாங்க.
0: ஆமா ஆமா, ஒரு கையில வச்சுக்கிட்டு தண்ணி தேவையான தண்ணி எல்லாம் எடுத்துட்டு சாப்பாடு ஒரு இதுல பழையதை எடுத்து ரெண்டு வெங்காயத்தை போட்டு. சூப்பர்ல, நன்றி நன்றி.
1: அதே மாதிரி இப்ப உள்ளது கஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கு மறுநாளுக்கே ஒத்துக்கிட மாட்டேங்குது. அந்த நேரம்
0: அப்படி சொல்லலாம். சூப்பர் சூப்பர், நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம். உங்களோட லைன் கிடைக்கல. இந்த மாதிரி அருமையான விஷயங்கள் தான் பேசிட்டே இருக்கிறோம் நிகழ்ச்சியில. அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக, ஜீர்தண்டா திரைப்படத்துல இருந்து. அந்தோணிதாசன் பாடியிருக்கிறாங்க பாடல். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டிருச்சிங்க.
2: வயல மண்ணுங்களே

5:53 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவான நேர்களை சந்திச்சல, வணக்கம். அவங்களோட லைன் கிடைக்கல. இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம், ஞாபகம் வருது நிகழ்ச்சியில், அந்த காலத்தில் உங்கள் காலத்தில் கடைகள் சந்தைகள்லாம் எப்படி இருந்தது, அங்கே நீங்கள் வாங்கின பொருள் என்ன, இது மாதிரிலாம் பேசிகிட்ருக்குறோம். அவங்கள அவங்க நினைவுகள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.

எஸ் நேயர்கள் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 5:54 ஆயாச்சு, நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் நிகழ்ச்சியை. இன்றைக்கி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நம்மளுடைய பழைய சந்தைகளும் கடை வீதிகளும் நிரம்பிய இனிய நினைவுகளை மீண்டும் ஒரு முறை நம்மளோட மனக்கண்ணால் பார்க்க முடிஞ்சது அப்படின் தான் சொல்லணும். ஒரு பொருள் வாங்க சென்ற இடம் மட்டும் இல்லாமல் அங்கே சந்தைகள் வந்து, அங்கே உறவுகள் இருந்துச்சு, சிரிப்புகள் இருந்துச்சு, மனித நேயம் இருந்தது, வியாபாரிகளோட அன்பான பேச்சு, தெருக்களோட பரபரப்பு, பண்டிகை நாட்களில் ரொம்ப உற்சாகம் இருந்திருக்கும். இது எல்லாமே இன்னும் கூட நம்மளோட மனசில் உயிரோடு அந்த சொல்லும்போது அந்த நினைவுகள்லாம் அப்படியே மீட்டெடுக்கும்போது இன்னும் கூட அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. நம்மளுடைய அழைப்புகளும் நினைவுகளும் இந்த நிகழ்ச்சியை இன்னும் கூட நெருக்கமாகவும் நிகழ்ச்சியாகவும் மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நினைவுகள் பழையவை ஆனாலும் ஆனால் அதை தரக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது இல்லை, எப்போதுமே அது ரொம்பவே அதுக்கு வந்து வேல்யூ அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் வந்துச்சு அப்படின்னா மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நினைவுகளை பாதுகாத்து உங்களுடைய அன்பை பகிர்ந்துக்கிட்டே இருங்க. சீனிக்கு ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் கலந்துக்கமே செய்தே கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம் நிகழ்ச்சியை. இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நேர்களே, நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. குலேபஹாவளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மாலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் மாலை 6 மணி. நேர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம்வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:10 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்தகுமார் அவர்கள். இன்றிரவு 8:05 இளங்காற்று. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் உரைநடை எனும் சிந்தனை மாற்றம். 10:00 சுகமான ராகங்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் புதிய பாதை நேரலை நிகழ்ச்சியை வழங்குபவர் ஞானசேகரன் அவர்கள். 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி,

0: இதில் 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 8:55 திரையருவி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு, இன்றைய நவீன உலகின் உணவு முறை ஆரோக்கியமானதா ஆடம்பரமானதா. காலை 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு, வீட்டில் நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்ற தலைப்பில் பேசலாம். நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலப்பகுதிகளை வரைபடமாக்கும் திட்டம், சுவாமித்வா ஸ்கீம் பற்றிய தகவல். 1:10 நலம்தானாவில் உலக உணவு பாதுகாப்பு தின சிறப்புரை வழங்குகிறார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலாவதியான உணவுப் பொருட்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் குறித்த தகவல்களோடு பாடல் கேட்கலாம். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு, இதில் செட்டிநாடு சமையல் கலை பாரம்பரியம் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. நாளை 7:10 நாகப்பட்டின மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம், இதில் வெள்ளாடு வளர்ப்பு முறை குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டி ரவிமுருகன் அவர்கள். நாளை 8:05 இளங்காற்று. நாளைய இளங்காற்றில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல், இதில் ஆழ்வார்களும் அறிவியலும். 10:00 சுகமான ராகங்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது, இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the EAC discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. The centre has introduced standard pack sizes for edible oils under the legal metrology framework, bringing greater transparency and uniformity to the marketplace. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said, under the revised rules, standard pack sizes have been prescribed for major edible oils, including palm oil, palmoline, soybean, sunflower, mustard, groundnut, sesame oil, rice bran, cottonseed and corn oil. The approved pack sizes are 200 grams, 500 grams, 1 to 5 kilogram, 15 kilogram and 20 kilogram. In Madhya Pradesh, both the BJP candidates, Party National General Secretary Tarun Chugh and Rajneesh Agarwal, filed their nominations for the Rajya Sabha elections today. The nomination papers were submitted before the returning officer at the Bhopal Assembly. Senior party leaders, Chief Minister Dr. Mohan Yadav, BJP State President Hemant Khandelwal and Minister Kailash Vijayvargiya were among those present on the occasion. The Congress has fielded former Mandsaur MP Meenakshi Natarajan as its candidate. The last date for filing of nominations for three Rajya

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்மாலை 6:11. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.
2: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ

நேரம் 6:16. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. பொறுமை இழந்து முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற நேரிடக்கூடிய உணர்ச்சி வசத்தை மட்டும் ஒருபோதும் படாதீர்கள்.

நேரம் 6:20. நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பாராமல் செய்யும் செயலே தர்மமாகிறது.

நேர்களே, அடுத்து கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 6:40 பக்தி மாலை இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர

0: மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும்

0: திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40. பக்தி மாலை தொடர்கிறது. புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு தம்மால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி என்றும் நமது வசமே.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்மையாக வாழ்ந்தால் பேரானந்தம் உண்டாகும். நேர்மை மிக்க செயலுக்கான பரிசும் அதில் அடங்கும்.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலையோடு இணைந்திருக்கிறீர்கள். எந்த ஒரு வேலையையும் தொடர்ந்து ஆர்வமுடன் செய்தால் முன்னேற்றம் ஒரு நாள் வந்தே தீரும்.

சிறந்தவராம் ஏகன் ரஹ்மான் ஆசிகள் பெற்று இதமாய் வாழ்ந்து சிறந்தவராம் உன்னத செய்யது ஹசன் குத்தூசின் உத்தமி செய்யது பாத்திமாவின் அன்பின் மகனாய் பிறந்தார்கள் அழகிய தீனின் சுடராக அவர் ஷாஹே மிரானாம் புனிதனாகூர் மிரானாம் அவர் ஷா

செம்மை வாய்ந்த எழில் முகத்தோடு சீராய் உதித்த மாதவராம். ஓங்கும் எட்டாம் வயதினிலே ஒளிரும் குர்ஆன் முடித்தனரே. பாங்காய் ஹாபீஸ் ஆகி சிறந்தார் பண்பின் இதயம் வாய்ந்தவராம். அவர் ஷாஹே மிரானாம் புனிதநாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம் புனிதநாகூர் மிரானாம். கருணை கடலாம்.

காசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். அன்னை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். வண்ணம் முஹம்மது ஹவுசு என் வாய்மை குருவை சந்தித்தார். ஒப்பே இல்லா ஞானத்தில் தேர்ந்து ஓங்கும் இன்பம் அடைந்தாரே. இப்புவி மீதில் தீன் பணி செய்திட இதயத்தில் நாட்டம் கொண்டாரே. அவர் ஷாஹே மீரானாம் புனிதநாகூர் மீரானாம். அவர் ஷாஹே மீரானாம் புனிதநாகூர் மீரானாம்.

ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார் வண்ணம் முஹம்மது ஹவுசு என் வாய்மை குருவை சந்தித்தார். ஒப்பே இல்லா ஞானத்தில் தேர்ந்து ஓங்கும் இன்பம் அடைந்தாரே. இப்புவி மீதில் தீன் பணி செய்திட இதயத்தில் நாட்டம் கொண்டாரே. அவர் ஷாஹே மீரானாம் புனிதநாகூர் மீரானாம். அவர் ஷாஹே மீரானாம் புனிதநா

சென்றார்கள் சென்றார் சீடர்கள் புடைசூழ. கடல் கடந்து பல பல நாடுகள் சென்றார் சீடர்கள் புடைசூழ. திடமாய் மக்கள் அனைவருக்கும் தீனுரை செய்தார் ஆர்வமுடன். ஏகன் பணியை இனிதாய் முடித்து இங்கித பாரதம் மீண்டனரே. பாகாய் மக்கள் வாழ்த்தினார்கள் வாஞ்சை மிகுந்த.

அதனை பெற்றோர் முனைந்தார்கள், அதனை மறுத்தார் திடமாக. அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணமாக்கி கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே அவர்.

கப்பலோடு கப்பலேறிய அரப் நாட்டின் புனிதம் நிறைந்த மக்கா சென்று ஹஜ்ஜை முடித்தார் மகிழ்வுடனே. மகிமை ஓங்கும் மதினா சென்று முஹம்மது நபிகளின் ரவுலாவில் அகமே கணிந்த சலாம் உரைத்து அறமாஜியாரத்தை முடித்தனரே. அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம் புனித

வந்தனரே. எழிலார் யூசுப் சாஹிப் மகனிடம் எல்லாம் உரைத்தார் முறையாக அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர்.

சென்று தப்தர் ஜெயிலானி இடத்தை கண்டு மகிழ்ந்தனரே. கலைகள் மிகுந்த பர்மா சென்று கண்ணிய இஸ்லாம் பரப்பினரே. 12 ஆண்டுகள் சீடர்களுடனே பயணம் செய்த ஞான மகான் தென்னகமெங்கும் வருகை தந்தார். தீன் பணி செய்தார் ஆர்வம்.

வள்ளல் இறைவன் அழைப்பை ஏற்று வானகம் சென்றார் பேரொழியாய். 30 ஆண்டுகள் இரவும் பகலும் உணைந்து மக்கள் பணி செய்த அப்துல் காதிர் கஞ்சசவாகி அற்புத உலகம் ஏகின.

நாற்பது வயதில் நன்னய நாகூர் நற்பதி நாடி வந்த மகான். நாற்பது வயதில் நன்னய நாகூர் நற்பதி நாடி வந்த மகான். போற்றும் வண்ணம் தீனின் சேவை புரிந்தார் தூய சிந்தையுடன். அழகிய அறுபத்தெட்டாம் வயதில் ஆயுள் முடிவை அறி

வாழ்கின்றார். நிறைந்த பக்தர்கள் அவரை நாடி நிதமும் வந்து சூழ்கின்றார். குத்புல் அக்தா பர்துல் அஹ்பாப் செய்து சாதா செய்து அப்துல் காதிர் நாமம் பூண்டவர் ஆற்றல் ஓங்கிய வாழ்கின்றார்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:00. நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: திரை இசையின் நிறைவு பாடலாக தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.
1: நேரம் 7:10. ஆகாஷவாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 241 கிராம பஞ்சாயத்துகளிலும் June 30 வரை விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. ரசாயன உரங்கள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்தாமல் அதற்கு மாற்றாக மண்வளத்தினை பாதுகாக்க அங்கக மற்றும் இயற்கை உர பயன்பாடுகள், பசுந்தாள் உர பயிர்கள் மற்றும் பசுந்தழை பயிர்கள் பயன்பாடு, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு மற்றும் திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்றவற்றை தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். எனவே இம்முகாமில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணியான வீடுகள் கணக்கெடுப்பு வரும் August 1 முதல் 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி July 17 முதல் 31 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரி மாதத்தில் நடைபெற உள்ளது. வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பாக சென்னை தமிழ்நாடு மக்கள் தொகை இயக்குநரகத்திலிருந்து பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு June 1, 2 மற்றும் 3 தேதிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் முதன்மை பயிற்றுனரால் களப்பயிற்றுனர்களுக்கு June 9, 10 மற்றும் 11 தேதி பயிற்சிகள் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சிகள் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 4 வட்டங்கள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 2 நகராட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள், களப்பயிற்றுனர்கள், இருக்கை பிரிவு அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 400 மேற்பட்ட முன்னணி ஆணழக வீரர்கள் பங்கேற்று தங்களது உடல் திறனை வெளிப்படுத்தினர். 55, 60, 65, 70, 75 மற்றும் 80 கிலோ எடைப்பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 60 கிலோ எடைப்பிரிவில் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் சிறப்பான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்தி

0: முதலிடம் பிடித்து மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை தட்டிச் சென்றார். தலைவர் ஜெகநாதன் முதன்மை நடுவராக கலந்து கொண்டு வீரர்களின் உடற்கட்டமைப்பு மற்றும் திறன்களை மதிப்பீடு செய்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தார். இந்த பிரிவில் லட்சுமிகாந்தன் இரண்டாம் இடத்தையும் சசிகுமார் மூன்றாம் இடத்தையும் பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற முகேஷ் மற்றும் பிற வீரர்களுக்கு விழா குழுவினர், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கௌரவித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் திறந்து வைத்தார். இந்த விற்பனை மையத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட தேன், ஊறுகாய், பழச்சாறு வகைகள், ஸ்ட்ராபெரி ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் உழவர்களால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், மலர்ச்செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விற்பனை மையத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் இம்மையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி கிழக்கு கடற்கரை பகுதியில் April 15 முதல் June 14 வரை 61 விசைப்படகுகள் மற்றும் இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை காலத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து மீன்பிடி படகுகளும் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசை படகுகளையும் கடந்த May 21 மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை அரசு விதிமுறைகளின்படி படகுகளுக்கு வர்ணம் பூசி ஆய்வுக்கு உட்படுத்தினர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் வழங்கப்படும் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்று வரும் நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கௌரவ நிதித்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை நிதி கிடைக்கப்பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பதிவு செய்யாத மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் உடனடியாக பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353 ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9% 76.2% அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7% 90.6% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9% 60% அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35%க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு

0: இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40,00,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கடாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள், ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகொன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டுத் திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை

ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் மொஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா ஹயோட்டா மசுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் ஜூலை 1, 4, 7, 9 மற்றும் 11 தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 நம்மை சுற்றி நிகழ்ச்சியுடன். நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் தகவல் என்னவென்றால், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களான சிறு தொழில் கடன், விராசாத் மற்றும் கல்விக்கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானங்கள் சார்ந்த பயனாளிகளுக்கு கடன் வட்டி விகிதங்களின் மாறுபட்ட அளவுடன் கூடிய திட்டம் ஒன்றில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறமோ அல்லது நகர்ப்புறங்களில் இருந்தாலோ 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் திட்டம் 2 பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறங்களிலோ நகர்ப்புறங்களில் இருந்தாலோ 8 லட்சம் வரை இருக்க வேண்டும் ஆண்டுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையினர் கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு விராசாத் கடன் கைவினை கலைஞர்களுக்கான குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு இந்த கடன் வழங்கப்படுகிறது. எனவே சிறுபான்மையின மக்கள் இந்த திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர், பார்சியர்கள் மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையின மக்கள் கடன் விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது

அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய அலுவலகங்களில் பெற்று அதனை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நம்மை சுற்றில் அடுத்ததாக, தமிழக அரசால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மாணவர்கள் மாணவியர்களுக்கென மொத்தம் 21 விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேர தகுதியுடையவர்கள் ஆவார்கள். விடுதிகளில் எவ்வித செலவினமும் இல்லாமல் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அது எந்தெந்த சலுகைகள் என்றால், அனைத்து விடுதி மாணவ மாணவியர்களுக்கும் 3 வேளை உணவு மற்றும் தங்கும் வசதியும் அளிக்கப்படுகிறது. 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு 4 இணை சீருடைகள் தைத்து வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு நீட், JEE நுழைவுத் தேர்வுக்கான வினா வங்கி நூல்கள், சிறப்பு வழிகாட்டி நூல்கள் மற்றும் வினா வங்கி நூல்கள் வழங்கப்படுகிறது. விடுதிகளில் சேர்வதற்கான தகுதி, பெற்றோர் அல்லது பாதுகாவலரது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூட 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். இந்த தூர விதி வந்து மாணவியர்களுக்கு பொருந்தாது. தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அவர்களிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேர்கள் கேட்டது நம்மை சுற்றி. நேரம் இரவு 7:30.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாகம் பேராசிரியர்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாகம் பேராசிரியர்

அதில் சைனா முதலிடத்திலும் 450 மில்லியனுக்கு மேலான எண்ணிக்கையில் வெண்பன்றிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. அதற்கு அடுத்தபடியாக யூரோப்பியன் யூனியனிலும் அமெரிக்காவிலும் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இதனுடைய நிலை என்ன, தமிழ்நாட்டில் இதனுடைய பங்கு என்ன, இதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு முன்பாக வெண்பன்றி வளர்ப்பின் முக்கியத்துவம் அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்றைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கணக்கெடுப்பின்படி நமக்கு 11 மில்லியன் அளவிற்கு தான் நமக்கு வெண்பன்றி எண்ணிக்கை இருக்கிறதாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்கள், இந்தியாவில் வந்து அசாம், மேகாலயா, மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையில் வெண்பன்றிகளும், கிட்டத்தட்ட 60% வெண்பன்றிகள் வளர்ப்பு வந்து தொழில் அங்கே ஈடுபட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சரி, ஒரு பெரிய பண்ணையாக இருந்தால் நவீன முறையில் எத்தனை கொட்டைகள் தேவைப்படும் அப்படின்ற கணக்கு வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எத்தனை கொட்டைகள்னா பன்றி வளர்ப்பதற்கு ஏற்ற மாதிரி கொட்டைகளுடைய எண்ணிக்கை மாறலாம், ஒன்று. அல்லது நான் முன்பு குறிப்பிட்ட போல் ஒவ்வொரு பன்றிகளுக்கும் ஏற்ற இடவசதிக்கு ஏற்ற மாதிரி கொட்டகையும் மாறலாம். இதில் சில பேர் என்ன நினைப்பாருன்னா, நான் இறைச்சிக்காகவும் வளர்க்க வேண்டும், இனவிருத்திக்காகவும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பெரிய அளவில் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஒரு பெரிய பண்ணை என்று எடுத்துக்கொண்டால் 3000-4000 வெண்பன்றிகள் இருக்கும், தாய்பன்றிகளே 500-1000 வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொட்டைகள் அமைப்பு இருக்கும். அதில் ஒரு கொட்டகை எதற்காக பிரத்யேகமாக வச்சுருப்பாங்கன்னா இனவருத்தி பன்றிகளுக்கு என்று, இன்னொரு கொட்டகை சினைப்பன்றிகள் மற்றும் சினை காலம் முடிந்த பிறகு அந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய பன்றிகள் மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. மூன்றாவது கொட்டகை அதாவது இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய இளம் பன்றி குட்டிகள், இந்த மாதிரி மூன்று பிரத்யேகமான கொட்டகை அமைப்பு வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் எல்லா பண்ணைகளும் அமைக்கலாம். சரி, இதில் வேற எதுவும் முக்கியமானது இருக்கா, இருக்கு. கொட்டகை சுகாதாரம். கொட்டகை சுகாதாரம் என்றால் என்ன, கொட்டகையை நாம் சுத்தமாக வைத்திருப்பது மட்டும் சுகாதாரம் இல்லை, கொட்டகைக்கு உள்ளே செல்லும் பொழுது, ஒரு பண்ணையிலிருந்து உள்ளே செல்லும் பொழுது அல்லது ஒரு பண்ணைக்கு செல்லும் பொழுது பாத குளியல் தொட்டி என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்த வேண்டும். பாத குளியல் தொட்டி அப்படின்னா என்ன, அதாவது நமது பாதங்களை அந்த கிருமி நாசினி கலக்கப்பட்ட தண்ணீரில் நனைத்து உள்ளே செல்ல வேண்டும். இன்றைக்கு பல்வேறு வகையான கிருமி நாசினி மருந்துகள் நமக்கு எளிதாக மலிவு விலையில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் முக்கியமானது நம்ம பொட்டாசியம் பர்மாங்கனேட் என்று கூறிய ஒரு கிருமி நாசினி மருந்து சொல்லலாம், அல்லது எளிதாக கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு. சுண்ணாம்பு தினமும் எடுத்து தண்ணீரில் கலந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பாத குளியல் தொட்டியில் தினமும் போடலாம், அல்லது 5% ஃபார்முலின் கரைசல். ஸோ இந்த மாதிரி நிறைய அதாவது கிருமி நாசினி மருந்துகளை பாத குளியல் தொட்டியில் நாம் போட்டு வைக்கும் பொழுது அதற்கு பிறகு அந்த அமைப்பானது உங்களுக்கு நீங்கள் உள்ளே கிருமிகள் உள்ளே செல்வது தடுக்கப்பட்டுவிடும். இது வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டும், சரிங்களா. அதற்கு அடுத்தபடியாக பன்றி வளர்ப்பில் இனப்பெருக்க மேலாண்மை, அதாவது நவீன முறையில் வெண்பன்றி வளர்க்கும் பொழுது இனப்பெருக்க மேலாண்மை எப்படி நாம் மேம்படுத்த வேண்டும். இன்றைக்கு வந்து வெண்பன்றி என்று சொன்னாலே நமது நாட்டில் கிட்டத்தட்ட 70% பன்றிகள் அங்கீகரிக்கப்படாத இனத்திலே இருக்கிறது. அது நாட்டு பன்றிகள் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கடை 20%-க்கும் குறைவான பன்றிகளே அங்கீகரிக்கப்பட்ட இனமாக கருதப்படுகிறது. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 14 வகையான பன்றிகள் வந்து இனம் கண்டறியப்பட்டு அவற்றுக்கென்று பிரத்யேகமாக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கன்மாலி என்று சொல்லக்கூடிய வெண்பன்றியானது இன்றைக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்தமானி, இது மாதிரி நிறைய இருக்குது, 14 வகையான வெண்பன்றிகள். பட் அதெல்லாம் அந்தந்த சீதோஷ நிலைக்கு ஏற்றால் போல வளரக்கூடியது. எல்லா பன்றிகளும் எல்லா இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா தோலின் இடம் கருப்பாக இருக்கும், அதனால் பன்றிகள் வந்து நம்ம நினச்சிருப்போம் கருப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமா, இரண்டு நிறங்களும் இருக்கும். சிவப்பு பன்றிகளும் உண்டு. இப்போது வெண்பன்றி வளர்ப்பு என்று சொன்னாலே இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது பெரிய வெள்ளை யாக்ஷயர் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தை பூர்வீகமாக கொண்ட இனமானது இன்றைக்கு பெரிய அளவில் வந்து உலகம் முழுவதும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுது. இந்தியாவில் வந்து இன்றைக்கி வெண்பன்றி தொழில் சிறந்து விளங்க முக்கிய காரணமான இரண்டு இனங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய வெள்ளை யாக்ஷயர் என்ற ஒரு வெண்பன்றி, லேண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய டென்மார்க்கை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனம், அல்லது டியூரக் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இனம். இந்த மூன்று பன்றிகள் இன்றைக்கு வந்து மிகவும் பிரசித்தி பெற்று

விளங்குவதன் காரணமாக வெண்பண்டை தொழில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, இங்கிலாந்தை பூர்வீகமாக கொண்ட பெரிய வெள்ளை யாக்ஷனுடைய சிறப்பம்சம் என்ன? பெரிய வெள்ளை யாக்ஷயர் என்ற பண்டியானது மிகச்சிறந்த உடல் எடையை கொடுக்கக்கூடியது. அதாவது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பன்றி அதனுடைய பிறக்கும் பொழுது பிறப்பு எடையானது 1 கிலோலிருந்து 1.5 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். சராசரியாக 1.15 கிலோ ஒரு வெண்பன்றி பிறப்படை இப்படி இருந்தால் அது வந்து சராசரியான உடல் எடையாக கருதப்படுகிறது, நல்ல உடல் எடையாக கருதப்படுகிறது. எந்த பன்றியுமே பிறக்கும் போது 3 கிலோவோ 4 கிலோவோ இருப்பதில்லை. அல்லது 200 கிராம் 300 கிராம் இருந்தால் அது வந்து சரியான ஒரு இனவிருத்திக்கின்ற பண்டிகின்ற உண்டான ஒரு உடல் எடை கிடையாது. இப்படி இந்த பெரிய வெள்ளை யாக்ஷையினுடைய குணாதிசயம் என்னென்னா அதிக குட்டிகளை ஈனக்கூடிய தன்மை உடையது. அதிக குட்டிகளை ஈனக்கூடிய தன்மை மட்டுமல்லாமல் அதனுடைய தாய் பிணைப்பு என்று சொல்வார்கள், மதரிங் எபிலிட்டி, குட்டிகளை நன்றாக கவனிக்கக்கூடிய திறன் உண்டு. இன்றைக்கு வந்து நம் வர்த்தக ரீதியில் வருமான ரீதியில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால அந்த கால்நடைகளுக்கு ஏற்ற ஒரு நலனில் சில நேரங்களில் நாம் அக்கறை காட்ட முடிவதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக பன்றிகளை நாம் அடைத்து வைத்தான் வளர்க்கிறோம், அப்பொழுது தான் உடல் எடை ஏறும். கோழிகளை அடைத்து வைத்து தான் வளர்க்கிறோம், அப்பொழுது தான் நமக்கு வியாபார ரீதியில் முன்னேற முடியும். கோழிகளை சுதந்திரமாக திறந்துவிட்டு கிராமப்புறங்களில் வளர்ப்பது போல் வளர்த்தால் நமக்கு உடல் எடை ஏறுமா? ஏறாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இனங்களில் இந்த 3 முக்கியமான இனங்கள் நமக்கு இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து வெண்பன்றி வளர்ப்பு தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கிறது.

இனங்கள் எப்படி முறையாக பயன்படுத்தினால் இனப்பெருக்க மேலாண்மையில் நாம் மிகச்சிறந்த குட்டிகளை பெறலாம் என்பதை பற்றி பார்க்கணும். முதலில் கிடா பன்றிகளை தேர்வு செய்தல், இரண்டாவது

பெட்டை பண்டிகளை தேர்வு செய்தது. கிடா பண்டிகளை தேர்வு செய்யும் பொழுது கிடா பண்டிகளுக்கென்ற பிரத்யோகமான குணாதிசயங்கள் இருக்குமாறு பார்க்க வேண்டும். என்ன பிரத்யோகமான குணாதிசயங்கள்? அதனுடைய வீரியத்தன்மை, ஆக்ரோஷமான வீரியத்தன்மை இருத்தல் வேண்டும், மஸ்குலைன் கேரக்டர். இரண்டாவது, அதனுடைய விதை அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும். விதையமைப்பு நன்றாக இருந்தால் இனவிருத்தி திறன் நன்றாக இருக்கும். சில நேரங்களில் ஆண் பண்டிகனுடைய விதையில் குறைபாடு இருக்கலாம், இரண்டு விதைகளுமே உடலில் தங்கி இருக்கலாம், அல்லது ஒரு விதை உடலில் தங்கி ஒரு விதை வந்து உடம்பு பகுதியில் கீழே தொங்கி இருக்கலாம். இப்படி இருந்தால் அந்த பண்டிகளை இனவிருத்திக்காக பயன்படுத்தக்கூடாது. கால் அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும், தெளிவான முறையில் அதனுடைய நடை இருக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் சில குணாதிசயங்களை நாம் தேர்ந்து தெளிந்து பண்டிகளை தேர்வு செய்தல் வேண்டும். பெட்டை பண்டிகள் எப்படி இருக்க வேண்டும்? பெட்டை பண்டிகளுக்கென்ற சில குணாதிசயங்கள் இருக்குது, ஃபெமினைன் கேரக்டர்ஸ் என்று சொல்வார்கள். அதற்கேற்றால் போல் அந்த பண்டிகளுடைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக அதனுடைய மடிகளில் 6 ஜோடி பால் மடி காம்புகள் இருக்குமாறு தேர்வு செய்தல். ஏனால் இந்த மாதிரியான பன்றிகள் குறிப்பாக உயர் ரக கலப்பின பன்றிகளோ அல்லது உயர் ரக பன்றிகளோ நாம் வளர்க்கும் பொழுது குறைந்தது 10-12 குட்டிகளை ஈனும் தன்மையுடையது. நார்மலாக நாட்டு பன்றிகள் 6-8 குட்டிகள் தான் ஈனும். ஆனால் இந்த கலப்பின பன்றிகள் 10-12 குட்டிகளை ஈனும் தன்மையுடையதுனால குறைஞ்சது 6 ஜோடி அல்லது 7 ஜோடி மடிக்காம்புகள் இருக்குமாறு உள்ள தாய்ப்பன்றிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதனுடைய உணவு உண்ணும் திறன் வந்து நல்ல ஆர்வமாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்பொழுதுதான் அதனுடைய உடல் எடை நன்றாக கூடும். நீங்கள் பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு உணவு அளிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கொடுத்தால் கூட அந்த பன்றிகள் வந்து உணவு என்றால் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். ஸோ அதை வைத்து நாம் அந்த பன்றிகளுடைய குணாதிசயத்தை நாம் மதிப்பிடலாம். சரி, கிடா பண்டிகளை தேர்வு செய்தல் பார்த்தோம், பெட்டை பண்டிகளை தேர்வு செய்தல் பார்த்தோம். எப்படி இனப்பெருக்கம் செய்வது? பன்றிகளை இனப்பெருக்கத்தை எப்படி கண்டறிய வேண்டும்? எல்லா கால்நடைகளுக்கும் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக சினை பருவ அறிகுறிகள் என்று சொல்வார்கள். சினை பருவ அறிகுறிகள் என்பது இப்போ உதாரணமாக கறவை மாடு வச்சிருக்கவங்க அந்த மாடு சினைக்கு வந்தால் எப்படி கண்டுபிடிப்பாங்க, பருவத்துக்கு வந்தால் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதனுடைய பிறப்புறுப்பிலிருந்து கண்ணாடி போன்ற திரவம், பளபளப்பான திரவம் வடியும், மாடு கத்தும், ஒரு மாடு மேலே தாவும். இதுதான் நம்ம பார்த்துருப்போம் இதில் கறவை மாட்டில். இதே வெண்பன்றி அல்லது பன்றிகளில் பார்த்தீங்கன்னா எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதனுடைய பிறப்புறுப்பு சிவந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த பன்றிகள் நீங்கள் முதுகு பகுதியில் அழுத்தும் பொழுது அதனுடைய முதுகை வளைத்து உங்கள் பிடியிலிருந்து நகலாமல் நிற்கும். அப்படி இருந்தால் அந்த பன்றி வந்து பருவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி பரிசோதனை செய்வது? கிடா பன்றிகளை விட்டு பரிசோதனை செய்யலாம். சரியான முறையில் இனப்பெருக்கம் செய்யும் பொழுது அந்த பன்றிகள் அந்த இடத்திலிருந்து அசையாது, ஒன்று. அல்லது நீங்கள் அந்த பகுதியில் அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் பிடியிலிருந்து அது நகலாது. இது வந்து ஆங்கிலத்தில் ரைடிங் டெஸ்ட் என்று சொல்வார்கள். நீங்கள் ஏறி சவாரி செய்தால் கூட அந்த பன்றி வந்து உங்கள் பிடியிலிருந்து நகலாது. இனவிருத்தி பன்றிகளில் சரியான சினைப்பருவ அறிகுறிகளை கண்டறியும் முறை. சரி, இனவிருத்தி மேலாண்மையில் எப்படி தேர்வு செஞ்சதுன்னு பார்த்தோம், அந்த பண்டிகளை எப்படி சினை அறிகுறிகள்னு பார்த்தோம். பண்டிகளுடைய சினைக்காலம் எவ்வளவு? குறிப்பாக பண்டிகளுடைய சினைக்காலம் என்பது நம்ம எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டால் என்னைக்கு அந்த பண்டிகளை இனவிருத்திக்கு நாம் கிடா பண்டிகளோட சேர்த்தமோ அன்றிலிருந்து 3 மாதம் 3 வாரம் 3 நாட்கள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். 3 months 3 weeks 3 days 114 நாட்கள் இதனுடைய சினைக்காலம். ஒரு 5-6 நாட்கள் முன்ன பின்ன போகலாம். அப்போது 4 மாத காலத்தில் அது வந்து இளம் குட்டிகளை இனக்கூடிய திறன் படைக்கும். இயற்கை முறையில் அந்த ஆண் பண்டிகளை சேர்த்த காலத்திலிருந்து 4வது மாதத்துக்குள் அது குட்டிகள் இனும் தன்மையுடைய, இதுதான் பண்டிகையுடைய சினை காலத்தினுடைய தன்மை. சரி, குட்டிகளை எவ்வளோ நாள் பாதுகாக்க வேண்டும்? சினை குட்டி போட்டதுக்கப்புறம் 56 நாட்கள்லேருந்து 60 நாள் வரை பால் குடி செய்வேன். இனவிருத்தி காலங்களில் பண்டிகளுக்கு வேறு என்ன பராமரிப்புகள் வேண்டும்? இனவிருத்திக்காரங்களில் அந்த பண்டிகளுக்கு சரியான முறையில் தீவனம் அளிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இனவிருத்தி காலங்களில் நாம் இப்போ பன்றி வளர்ப்பில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். தீவனம் கொடுக்கும் பொழுது 2 வகையான தீவனங்கள் இருக்குது. ஒன்று வந்து நாம் தயாரிக்கக்கூடிய கலப்பு தீவனம், இரண்டாவதாக நாம் கொடுக்கக்கூடிய கழிவு தீவனம். கழிவு தீவனம் என்பது நம்ம விடுதிகளிலிருந்து இருக்கக்கூடிய எஞ்சி மிஞ்சி போன உணவு வகைகளோ அல்லது ஹோட்டல்களிலிருந்து இருக்கக்கூடிய கழிவுகளோ அல்லது மண்டபங்களிலிருந்து இருக்கக்கூடிய கழிவுகளோ நம்ம என்ன பண்ணலாம், கழிவு தீவனமாக பண்டிகளுக்கு கொடுக்கலாம்.

இதை வந்து சினைப்பண்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? சினைப்பண்டிகளுக்கு கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் கருக்கலைப்பு ஏற்படும். கிருமிகள் மூலமாக கருக்கலைப்பு ஏற்பட்டால் நமக்கு குட்டிகள் கிடைக்காது. அதனால் நாம் சினைப்பண்டிகளுக்கு இந்த வேஸ்ட் சீவனம் என்று சொல்லக்கூடிய ஸ்வில் ஃபீடு என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதை நாம் அழிக்கக்கூடாது. இனவிருத்தி காலங்களில் மேலாண்மை முறைகள் பற்றி நாம் பார்த்தோம்.

அதற்கு அடுத்தபடியாக நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பில் தீவன மேலாண்மை முறை. வெண்பன்றிகளுக்கு தீவனங்களை அளிக்கும் பொழுது பல்வேறு வகையான தீவனங்கள் நாம் கலந்தளிக்கலாம். அதனுடைய உடல் எடையில் குறிப்பாக 5% மேல்வன் நார்ச்சத்து தீவனம் தேவைப்படாது. இப்போ பசுந்தீவனங்களை அளிக்கலாமா? அளிக்கலாம், சிறிதளவு அளிக்கலாம். மாவுச்சத்து மிகுந்த தீவனங்களை நாம் சரியான விதத்தில் கொடுக்கும் பொழுது பன்றிகளுடைய உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போ வெண்பன்றிகளுக்கான கலப்பு தீவனத்தை எப்படி நாம் தயார் செய்ய வேண்டும்? வெண்பன்றிகளான கலப்பு தீவனத்தை தயார் சொல்லும் பொழுது, அதாவது எந்த ஒரு தீவனமாக இருந்தாலும் மாவுச்சத்து ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக புரதச்சத்து தேவை. மூன்றாவதாக நார்ச்சத்து. நான்காவதாக உப்புச்சத்து. 5வது தாதுப்பு சத்து. இந்த 5ம் சேர்ந்தது தான் கலப்பு தீவனம். இந்த 5 சத்துக்களும் எப்படி நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன? அதற்கு மூல தானியங்கள் எவை? ரா மெட்டீரியல்ஸ். மூல தானியங்கள் வந்து நிறைய வகையான மூலப்பொருட்கள் நாம் சேர்க்க வேண்டும். மாவுச்சத்துக்காக மக்காச்சோளம், சோளம், கம்பு, அரிசி, கேழ்வரகு இந்த மாதிரியான தானியங்களை

நாம் மாவுச்சத்திற்காக நாம் சேர்க்க வேண்டும். ரெண்டாவது பின்னாக்கு வகைகள், இது வந்து புரதச்சத்து மிகுந்தது. புரதச்சத்திற்காக பின்னாக்கு வகைகளை சேர்த்து, என்ன வகையான பின்னாக்கு வகைகள் எளிதில் கிடைக்கின்றன? கடலை பின்னாக்கு, பருத்தி கொட்டை பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு, சோயா பின்னாக்கு, சூரியகாந்தி பின்னாக்கு, நிறைய வகையான பின்னாக்குகள். இதை வந்து நம் புரதச்சத்திற்காக சேர்க்க வேண்டும். ஒரு கலப்பு தீவனம் தயாரிக்க வேண்டுமென்றால் என்னென்ன மூலப்பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தானிய வகைகளுக்கு என்ன சேர்க்க வேண்டும் பார்த்தோம். என்ன தானியங்களை சேர்த்தால் நாம் மாவுச்சத்து கிடைக்கும், கார்போஹைட்ரேட். என்ன வகையான புரதச்சத்து மிக்க பொருட்களை சேர்த்தால் நமக்கு வந்து புரதச்சத்து கிடைக்கும்.

மாவுச்சத்திற்காக நாம் சேர்க்க வேண்டும். ரெண்டாவது, பிண்ணாக்கு வகைகள். இது வந்து புரதச்சத்து மிகுந்தது. புரதச்சத்திற்காக பிண்ணாக்கு வகைகளை சேர்த்து, என்ன வகையான பிண்ணாக்கு வகைகள் எளிதில் கிடைக்கின்றன? கடலை பிண்ணாக்கு, பருத்தி கொட்டை பிண்ணாக்கு, எள்ளு பிண்ணாக்கு, சோயா பிண்ணாக்கு, சூரியகாந்தி பிண்ணாக்கு, நிறைய வகையான பிண்ணாக்குகள். இதை வந்து நாம் புரதச்சத்திற்காக சேர்க்க வேண்டும். ஒரு கலப்பு தீவனம் தயாரிக்க வேண்டுமென்றால் என்னென்ன மூலப்பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தானிய வகைகளுக்கு என்ன சேர்க்க வேண்டும் பார்த்தோம். என்ன தானியங்களை சேர்த்தால் நாம் மாவுச்சத்து கிடைக்கும், கார்போஹைட்ரேட். என்ன வகையான புரதச்சத்து மிக்க பொருட்களை சேர்த்தால் நமக்கு வந்து புரதச்சத்து கிடைக்கும், பிண்ணாக்கு வகைகளை சேர்த்தால். மூன்றாவதாக, நார்ச்சத்து. நார்ச்சத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்ன வகையான மூலப்பொருட்களை நம்ம சேர்க்க வேண்டும்? நார்ச்சத்து என்றாலே கோதுமை தவிடு அல்லது அரிசி தவிடு, பெரும்பாலும் நாம் பயன்படுத்தக்கூடியது இதுதான். அதுக்கடுத்து உப்புச்சத்து, சாதாரண சாப்பிடக்கூடிய சோடியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய சமையல் உப்பு. ஐந்தாவதாக, தாதுப்பு கலவை. அப்படின்னா என்ன? தாதுப்பு கலவை என்பது அதாவது கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாகம் நிறைய வகையான சத்துக்கள் கலந்து தயாரிக்கப்படுவதுதான் தாதுப்பு கலவை. அதற்கு தேவையான சத்துக்கள் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி கலக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். உதாரணமாக 100 கிலோ நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா 100 கிலோவுக்கு குறைஞ்சது 35 கிலோ தானிய வகைகளில் நீங்கள் மக்காச்சோளம் சேர்க்கலாம். 33 கிலோ நீங்கள் என்ன சேர்க்கலான்னா கடலை பின்னாக்க சேர்க்கலாம். இதன் மூலமாக புரதச்சத்து கிடைக்கும். மீதி 31 கிலோ நீங்கள் என்ன சேர்க்கலான்னா அரிசி தவிடு அல்லது கோதுமை தவிடு சேர்க்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 96 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் செய்யலாம். மீதி 100க்கு 1 கிலோ உப்பு, 2 கிலோ தாது உப்பு. ஸோ இந்த மாதிரி நாம் தயாரிக்கும் பொழுது நாம் கலப்பு தீவனம் எளிதாக நமக்கு கிடைக்கிறது. அதாவது மீண்டும் குறித்து கொள்ளுங்கள், ஒரு தானிய வகைகள் நாம் செய்ய வேண்டியது 34 கிலோ, பிண்ணாக்கு வகைகள் 33 கிலோ, தவிடு வகைகள் ஒரு 30 கிலோ, உப்பு 1 கிலோ, தாது உப்பு 2 கிலோ. அப்போது 100 கிலோவுக்கு தயாரிப்பதற்கு என்ன வகையான மூலப்பொருட்கள் தேவை என்பதை பார்த்தோம். அந்த 34 கிலோ என்பது மக்காச்சோளம், 33 கிலோ வந்து நாம் பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு அல்லது கோதுமை பிண்ணாக்கு அல்லது பருத்தி கொட்டை பிண்ணாக்கு எதுனாலும் சேர்க்கலாம். 30 கிலோ என்பது அரிசி தவிடு அல்லது கோதுமை தவிடு, 1 கிலோ உப்பு, 2 கிலோ தாது. இது வந்து எளிதான முறையில் நாம் கலப்பு தீவனம் தயாரிக்கலாம். தீவன பராமரிப்பு முறையில் கலப்பு தீவனத்தை தயாரிச்சாச்சு. எந்தெந்த அளவில் கொடுத்தால் எந்தெந்த வகையான பன்றிகளுக்கு உகந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கிடா பன்றிகளுக்கு ஒரு நாளைக்கு அதனுடைய உடல் எடை கேட்டார் போல 2.5 லிருந்து 3 கிலோ தேவைப்படும். இனவரித்தி காலங்களில் 4 கிலோ வரை கொடுக்கலாம். சினை பன்றிகளுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3.5 லிருந்து 4 கிலோ தேவைப்படும். இளம் பன்றிகள், குட்டி போட்ட பன்றிகளுக்கு எந்த காலத்திலிருந்து அல்லது எந்த நாட்களிலிருந்து நாம் தீவனத்தை கொடுக்க வேண்டும் தெரிய வேண்டும். இப்போ வந்து ஒரு பன்றிகிட்ட குட்டி ஈனிச்சு, சினை பன்றி குட்டி இனி விட்டது, குட்டி இனி எத்தனை நாட்களில் அந்த குட்டிகளுக்கு நாம் தீவனத்தை அளித்து பழக வேண்டும் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது பால் குடித்து கொண்டிருக்கும், பால் குடித்து கொண்டிருந்த காலங்களில் ஒரு 2 வார காலம் கழித்து 14 நாட்களிலிருந்து 56 நாட்கள் வரை அந்த ஒரு அதிக புரதச்சத்து மிகுந்த ஒரு கலவை அல்லது கலப்பு தீவனத்தை தயாரித்து நாம் குட்டிகளுக்கு என்று பிரத்யேகமாக அளிக்க வேண்டும். எப்படி அளிப்பது? 20-22% புரதச்சத்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதே மக்காச்சோளம், அந்த பிண்ணாக்கு, சோயா பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு பதிலாக சோயா பிண்ணாக்கை சேர்த்தால் புரதச்சத்து அதிகமாக கிடைக்கும். அப்புறம் தாது உப்பு கலவை, உப்பு குறைந்த அளவில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த நார்ச்சத்தை சேர்க்கணும். இதே இது வந்து ஆங்கிலத்தில் கிரீப் ஃபீட் என்று சொல்வார்கள். அதாவது இளம் குட்டி தீவனம், பிறந்த 14 நாட்களிலிருந்து 56 நாட்கள் வரைக்கு இளம் குட்டிகளுக்கு அளிக்கக்கூடிய தீவனம் தான் இளம் குட்டிகள் தீவனம். சரி, இப்போ சினை பன்றிகளுக்கு தீவனம் அளிப்பதை சொன்னோம், இளம் குட்டிகளுக்கு. வளரும் பன்றிகளுக்கு எப்படி கலப்பு தீவனத்தை அளிக்க வேண்டும்? வளரும் பன்றிகளுக்கு குறிப்பாக 2 மாத காலத்திலிருந்து தாயிடமிருந்து பிரிக்க வேண்டும். 56 நாட்களிலிருந்து 60 நாட்களுக்குள் அந்த தாய் பன்றிகளிலிருந்து நாம் பிரிக்க வேண்டும். அப்படி நீங்கள் பிரித்து வளர்க்கும் பொழுது அந்த குட்டிகளுக்கு பிரத்யேகமான தீவனத்தை கலந்தளிக்க வேண்டும். அந்த தீவனம் என்பது உதாரணமாக 2வது மாதத்திலிருந்து 3வது மாதம் வரை ஒரு நாளைக்கு ஒரு பன்றிகளுக்கு குறைந்தது 1/2 கிலோவிலிருந்து 3/4 கிலோ வரைக்கும் தேவைப்படும். இந்த இளம் பன்றி குட்டிகளுக்கு எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த 14 நாட்கள்லேருந்து

0: 54 சராசரியாக ஒரு நாளைக்கு 150 250 கிராம் வரைக்கும் சாப்பிடும். அதற்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் 250 500 கிராம் வரைக்கும் சாப்பிடும் ஒரு நாளைக்கு. 2 லேருந்து 3 மாதம் வர்றப்ப 3/4 வந்து 1 கிலோ, அந்த 3 லேருந்து 4 முறை ஒரு நாளைக்கு 1 லேருந்து 1.5 கிலோ சாப்பிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் மாதமாக அதனுடைய உடல் எடைக்கேற்ற பொழுது தீவனத்தை நாம் அளிக்க வேண்டும். இப்படி முறையான கலப்பு தீவனத்தை அளிக்கும் பொழுது அந்த பன்றியினுடைய உடல் வளர்ச்சி சீராக நம்ம உடலே கிடைக்கிறது.
1: நேயர்கள், இதுவரை நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாகம் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்தகுமார் அவர்கள்.
2: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பு முறை குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டி ரவிமுருகன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டுவருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம் மற்றும் 1 கிலோ முதல் 5 கிலோ வரை 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்

0: அவர் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் எச்சரித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சி இருப்பதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:05. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சி வந்தாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. இது இளங்காற்று.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்ட பாடல் தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது அண்ணாமலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஓகேங்க, இளங்காற்று, வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு தகவலில் முதல் தகவல், இந்திய அரசின் ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் உள்ள RRBயானது சமீபத்தில் காலியாக இருக்கக்கூடிய டெக்னீஷியன் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் எத்தனை போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 6565 நபர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இதனுடைய கல்வி தகுதியாக பிஎஸ்சியோ அல்லது ஐடிஐயோ முடிச்சிருந்தால் இந்த ரெண்டு தகுதி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இன்னும் எனக்கு தகவல் வேணும், எங்கே போய் பார்க்கணும், என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிற கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, RRBயோட இணையதளமான www.rrbcdg.gov.in, மீண்டும் ஒரு முறை www.rrbcdg.gov.in. அப்படி இல்லையா, இன்னொரு முகவரி இருக்குது, இணையதள முகவரி rrb.gov.in. இந்த ரெண்டு இணையதள முகவரியில் எதனாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் 30ஆம் தேதி ஓப்பன் ஆகி அடுத்த மாதம் ஜூலை, அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஓப்பனில் இருக்கும். நம்ம அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இப்போவுமே நோட்டிஃபிகேஷனில் போய் படித்து பார்த்து தெரிஞ்சு எல்லாம் ரெடியாக கையில் எழுதி வச்சுக்கோங்க. 30ஆம் தேதி வரையும் டகால்னு ஓப்பன் பண்ணி முதல் அப்ளிகேஷனாக தட்டி விடுங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டு 6565 போஸ்ட்டுங்க. ஓகேங்க, ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். ஒலிக்கவிருக்கும் பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில்

0: அடிச்சிருவேன் அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு
1: வேங்கதா
0: அண்ணாத்த ஆடுறார்
1: தென்னாட்டு
0: வேங்கதா.

ஆட்டம் பாட்டம் தொழிலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சி. நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். கூடுதல் விவரங்களுக்கான தொலைபேசி எண்ணான 044

2 4 9 8 6 4 5 8 இந்த தொலைபேசி எண் மூலமாக கூடுதல் விவரங்களை சேகரித்துக்கிட்டு நீங்களும் விளம்பர நிறுவனமாக ஆகாஷ்வாணியில் பதிவு செய்யலாம். உங்கள் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 8:18. கேட்டுட்டு இருக்கிறீங்க மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளங்காற்று. இளங்காற்றில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, KRCL அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிட்டடில் கான்ட்ராக்ட் பேசிஸில் சுமார் 36 காலி இடங்களை நிரப்ப இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தேர்வு வந்து முழுக்க முழுக்க நேர்முக தேர்வு தாங்க. மேலும் இதில் என்னென்ன தேவைகள், அதாவது சம்பள விகிதம், நேர்முக தேர்வு நடைபெறக்கூடிய இடம், என்ன தேதியில் நடைபெறக்கூடியது, என்னென்ன கொண்டு போகணும் டாக்குமெண்ட்ஸ்லாம், இதெல்லாம் மாதிரி மேலக்கூடிய விவரங்களுக்கு www.konkanrailway.com இணையதளத்தை அணுகலாம். நேர்முக தேர்வு நடைபெறக்கூடிய நாளான இம்மாதம் 22 மற்றும் 23 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்வமும் தகுதியும் உள்ள நபர்கள் இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் என்றால் இன்றே இதன் இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய அப்ளிகேஷனை தட்டிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடியிருக்கிறாங்க. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடியிருந்தார்கள். என் தங்கை கல்யாணி திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. நேரம் 8:29. இளங்காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வேலை வரும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்த தகவல், இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்திய கப்பற்படைக்கு அக்னிவீர் வீரர்கள் அப்ரண்டிஸாக தேவை என்ற அறிவிப்பை இதன் பிரத்யோக இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இணையதளத்தோட முகவரி வந்து www.joinindiannavy.gov.in. மீண்டும் ஒரு முறை, www.joinindiannavy.gov.in. இந்த இணையதளத்தில் அறிவிப்பு வெளியாகிறது. கல்வி தகுதியாக 10வது முடிச்சிருந்தால் போதும் சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற கூடுதல் தகவல் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு இந்த பிரத்யேக இணையதளத்தை நாடலாம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் 29ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 29/6/2026 இந்த தேதியில் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருகிறது. மலேசிய வாசுதேவன், எஸ் பி சுசீலா ஆகியோர் பாடியிருக்கிறாங்க. பாயும்புலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்னிசை கீதங்களாய் நாளும் காற்றலையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் 90 ஆண்டுகள். நேரம் 8:34.
1: தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு

நேரம் இரவு 8:38 கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று. இளங்காற்றில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, டெல்லி பஞ்சுவதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் டீச்சிங் நான் டீச்சிங் போஸ்ட் காலியாக இருக்கக்கூடிய இடத்த நிரப்ப இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா, டெல்லியில் பஞ்சுவதிங்கிற இடத்துல ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோவோ இனி டிகிரியோ இல்லை இனி டிகிரி கூட பிஎட் முடித்தவங்களோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவங்க தங்களுடைய விண்ணப்பத்தினை தபால் மூலமாகத்தான் அனுப்ப வேண்டுமாம். இது சம்பந்தமாக கூடுதல் விவரங்களுக்கு www.afspanchwadi.com இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷனை பார்த்து உங்களுடைய அப்ளிகேஷனை இம்மாதம், அதாவது ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட முகவரியில் கிடைக்கும்படி தபால் மூலமாக அப்ளிகேஷனை அனுப்பி வைங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதாவது பிஆர்ஓ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் பலதரப்பட்ட பணிகளுக்காக ஆட்களை நிரப்ப இருக்கிறாங்க. மொத்த காலி இடங்கள் வந்து 899. இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, வயது வித்தியாசம் வந்து 18 வயதிலிருந்து 27 வயது வரை உள்ள நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்க, என்னென்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டில் எத்தனை எத்தனை வேக்கன்சி இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதிகள்லாம் என்ன அப்படின்னு கூடுதல் விவரங்கள் நமக்கு தேவை இல்லையா? இதை வந்து பிஆர்ஓவோட இணையதள முகவரியான www.BRO, இந்த பிஆர்ஓக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் BRO.GOV.IN இந்த இணையதளத்தில் போய் பார்த்துக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்திலேயே அதற்கான மாதிரி விண்ணப்ப படிவமும் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்தால் நீங்கள் உடனே தபால் மூலமாக சம்மந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பணும். கடைசி தேதியாக வருகின்ற July 4 சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடியது.

நேரம் 8:51 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று. இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் சொல்லிகிட்ருக்கிறோம். சில அடுத்த தகவல், அதாவது நிறைவான தகவல் என்னென்னா, சென்னை ஆவடியில் செயல்பட்டு வரக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடியில் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டில் சுமார் 10 நபர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்களாம். இதற்கான கல்வி தகுதியாக பிளஸ் டூ முடித்தவங்க மற்றும் எனி டிகிரி வித் பிபிஇ முடித்தவங்கள்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 10 நபர்கள் தான். அதாவது ஒவ்வொரு போஸ்டிங் இருக்கும், 10 பேருக்குமே 10 போஸ்டிங் இருக்கும். உள்ள என்ன சொல்கிறது, ஆஃபீஸ் அட்டெண்ட்டு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் சம்மந்தமானது, இது மாதிரி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு இருக்குது. ஸோ அதனுடைய முழு விவரங்கள் வந்து www.afschoolavadi.com. மீண்டும் ஒரு முறை, www.afschoolavadi.com. இந்த இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நேரம் 8:52.

நேரம் 8:55 ஆயிடுச்சுங்க. இளங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தே நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடலை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

ஒலித்த பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஒலிக்கவிருக்கும் பாடல் படகோட்டி திரைப்படத்தில் இடம்பெற்றது.

நேரம் 9:23. இணைந்திருக்கிறீர்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் திரை இசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குடும்பத் தலைவன் திரைப்படத்தில் இடம்பெற்றது.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீர்வேன். போய் தான்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 9:30. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
0: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் உரைநடை எனும் சிந்தனை மாற்றம், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: Oh, what a pity.

காணல் கொட்டுது, எண்ணம் விட்டு விட்டதோ இன்னும் கெட்டு விட்டது. கட்டழகு பாப்பா கண்ணுக்கு, கள்ளத்தனம் ஏறோ பெண்ணுக்கு, அது பட்டு கொண்டதோ நடை சிக்கிக் கொண்டதோ

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் தமிழ்மொழியின் இன்றைய வளர்ச்சி என்பது பல்வேறு ஊடக மாற்றங்களை கடந்து வந்த ஒன்று. தற்காலம் தொடங்கி நவீன காலம் வரையிலான வளர்ச்சி பாதையில் தமிழ்மொழி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் காலத்திற்கேற்ற சிந்தனை மாற்றம் என்பது இன்றியமையாததாக இருந்துள்ளது. கிரேக்க இலக்கணத்தில் காணப்பட்ட தொடரியல் பற்றிய இலக்கணத்தை இந்திய இலக்கண மரபு கொண்டிருக்கவில்லை எனினும், குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் அத்தகைய நிலையை பார்க்க முடிகின்றது. அதனால் தொடர் பற்றிய சிந்தனை தமிழ் இலக்கண அறிவாண்மையாளர்களுக்கு இருந்துள்ளது. தொடர் இலக்கணம் பற்றி தனித்து பேசப்படவில்லை எனினும், அதற்கான கூறுகளை சொல் இலக்கணத்தில் காண முடிகின்றது. சொல்லாக்கத்திற்கும் சொற்றொடராக்கத்திற்கும் காரணமாக அமையும் ஓரெழுத்து ஒருமொழி முதலாய மூவகை மொழிகளையும் தொடராக்க அடிப்படையில் பிரித்துணர இலக்கண நோக்கில் சொற்களை பெயர், வினை, இடை, உரி, பாட்டு, உரை, நூல் முதலான எழுவகை செய்யுளிடத்து அமைத்து பொருள் தரும் நோக்கில் இயர் சொல், திரிசொல், திசை சொல், வடசொல் எனும் சொன்னூல் வழி நின்று தொல்காப்பியம் பாகுபாடு செய்து உணர்த்துகின்றது. சொல் இலக்கணத்தை பகுத்து கொண்டதில் தொடர் இலக்கணத்திற்கான கூறுகளை தமிழ் மரபிலக்கணங்கள் அமைத்து கொண்டுள்ளதை இக்கூற்று தெளிவாக்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்தருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

0: வழி போனா தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் உரைநடை எனும் சிந்தனை மாற்றம், இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக தமிழ் இலக்கண நூலார் வாக்கிய அமைவு பற்றி வெளிப்படையாக எந்த இடத்திலும் பேசவில்லை. பல இயல்களில் கூறப்பட்டுள்ள செய்திகளை வைத்தே அவர்களுக்கு தொடரியல் பற்றிய சிந்தனை இருந்துள்ளதை உணர முடிகின்றது. தமிழ் மொழியின் வாக்கிய அமைவினை வேற்றுமை பற்றி பேசும் இடங்களில் தெளிவுபடுத்துவதை காணலாம். தொல்காப்பியரும் நன்னூலாரும் வேற்றுமை உருவு மறைந்து வருவதை வேற்றுமை தொகை என்று குறிப்பிடுகின்றனர். இங்கு வேற்றுமை தொகை பற்றி பேசும் இடங்கள் தொடர் பொருளை உணர்த்துவதாக சேனாவரையார் தனது உரையில் குறிப்பிடுகின்றார். அவர் உரை எழுதும்போது வேற்றுமை தொகை அவ்வேற்றுமை உருவு தொடர் பொருளுணர்த்தி ஆங்கு உணர்த்தும் என்று கூறி, பின்னர் உருபு வெளிப்பட்டு நின்றால் அத்தொடர் என்ன பொருள் உணர்த்துமோ அப்பொருளையே தெருவின்றி உணர்த்துவது வேற்றுமை தொகை என்று விளக்கம் தருகிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாக்கியத்தின் அடிப்படை உறுப்பாக எழுவாயும் பயனிலையும் அமைகின்றன. தமிழ் மொழியிலே எழுவாயாக அமையும் பெயர் சொல்லுக்கும் பயனிலையாக அமையும் வினை சொல்லுக்கும் திணை, பால், எண், இடம் எனும் இலக்கண கூறுகளின் அடிப்படையிலேயே இயைபு காணப்படுகிறது. அம்மொழியின் அடிப்படை பண்பாக அமைகின்றது. தொல்காப்பியர் குறிப்பிடும் திணை பால் பாகுபாடு சொற்றொடர் நிலையை விளக்குவதாக உள்ளது. சொல் அதிகாரத்தில் முதல் 4 சூத்திரங்களில் திணை பால் பாகுபாட்டினை கூறும் அவர் அதன் இலக்கண பாகுபாடுகளை குறிக்கும் உருபன்களை பற்றி 5வது சூத்திரம்

0: சூத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த உருபன்கள் வினையுடன்தான் வரும் என்பதை 10வது சூத்திரத்தில் கூறும் இவர் அதனை அடுத்த சூத்திரத்தில் சொற்றொடர் இயல்பினை விளக்குகிறார் என்று சண்முகதாஸ் குறிப்பிடுகிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.
1: கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா, கல்யாண பொண்ணு

இணைந்திருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரலுடன். 18 நூற்றாண்டினை ஒட்டி மொழியில் ஏற்பட்ட மாற்றம் பல்வேறு துறைகளிலும் படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்துள்ளதை காண முடிகின்றது. நவீன அறிவியல் தொழில்நுட்பவியலாளர்களும் எழுத்தாளர்களும் வானொலி தொலைக்காட்சி திரைப்பட துறையினரும் பிரெஞ்சை பூர்வமாக இத்தகைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்துள்ளனர். இதனை தமிழின் நவீனத்துவம் நோக்கிய வளர்ச்சியே என்று சொல்லலாம். இன்றைய தமிழ் மொழியின் நடைமுறையில்

எளிமை நோக்கிய மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைவது ஐரோப்பியர் நிகழ்த்திய அச்சு பண்பாட்டு புரட்சியே. சந்தி விரித்து எழுதுவதிலும் வாக்கிய அமைப்பிலும் எளிமையாக்கத்தை கொண்டு வந்து நவீன உரைநடையை தோற்றம் பெற செய்துள்ளனர். தற்கால தமிழின் முக்கிய பண்புகளுள் ஒன்று சந்தி விரித்து எழுதுவதாகும். இதனை எளிமையாக்கத்தின் ஒரு அச்சமாக உரையாசிரியர் விளக்குகிறார். சொற்புணர்ச்சியிலும் வாக்கிய அமைப்பிலும் எளிமையாக்கம் வெற்றி பெற்றிருப்பதை அவரே சுட்டிக்காட்டியும் இருக்கிறார். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:01. 11 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சி நேர்களது உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கான விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழமானால் 0462-25611-32 மற்றும் ஒரு எண் 0462-25611-33 என்ற எண்களில் அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, இந்த பாடல் வர இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
1: அனைவரும் நலமாக இருக்கிறோம் மேடம். சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
2: நான் புது குடும்பம் இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார். சந்திப்பு படத்துல இருந்து வாங்கி வந்தேன்
1: இந்த பாட்டு. ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:07. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது, யார் விரும்பி கேட்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் கள்ளம்பிள்ளையிலிருந்து முருகம்மாள் பேசுறேன்.
0: ஓகே முருகம்மாள் மேடம், சொல்லுங்க உங்களுக்கு விருப்பமான பாடல், ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வெள்ளை ரோஜா படத்துல இருந்து சோலை பூவே மாலை தென்றல் பாடும் நேரம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக காற்றலைகளில் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: நேரம் இரவு 10:12. சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் வந்து விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
1: கனகரத்தினம் சார்,
2: நெல்லை பண்பலையிலிருந்து பல நிகழ்ச்சிகள் அரிய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு வருகிறேன். நாளுக்கு நாள் மெருகேறி வருகிறது. நிகழ்ச்சிகள் அனைத்தும் சூப்பராக இருக்கிறது.
1: நன்றி.
2: நெல்லை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி. நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல், ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
2: என்னுடைய விருப்ப பாடல் வந்து எங்க ஒரு காவக்காரன் படத்திலிருந்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி என்ற பாடல்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதை வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இனிய கீதங்களாய் இசைவியோரம் வருடிக் கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறது தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஜங்ஷன்லேருந்து வெண்ணிலா பேசுறேன்.
0: ஜங்ஷன் வெண்ணிலா, சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் அந்த சாங்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.
2: நன்றி.

0: நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான மேலதிக விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648 மீண்டும் ஒருமுறை 044-249-8648 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியான agnchn1@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியை அணுகலாம். நேர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்களோடு. நேரம் இரவு 10:24. நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்றது யாரோ? கோவில்பட்டி தீபா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: காவல் கேட்டுக்காரன் படத்துல இருந்து தோலை இளங்குயில் யாரை

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:30. கேட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இணைய வரும் அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம் சொல்றது யாரோ? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மாரியப்பன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
2: என் ராசாவின் மனசிலிருந்து சோலை பசுங்கிளி என்ற பாடல்.
1: சோலை பசுங்கிளி இளையராஜாவோட குரல்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: சோலை பசுங்கிளியே

0: மனதை வருடும் கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்களோடு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் கூறும் நபரின் பெயர் என்னவோ? அனைவரும் நலமாக இருக்கிறோம். திண்டுக்கல் இருந்து பேசுறீங்க, கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தோட சேர்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அதோடு சேர்ந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்டலாம்?
1: அந்த பாட்டு சார்,
0: பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் உள்ள இன்னுயிரை பாடல் கேட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:40. எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்களோடு. நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த நேயர் என பாடல் கேட்கிறாங்க. யார் இந்த நேயர் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நபரின் பேர் என்னவோ?
1: தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கீர்னு ஒரு கணபதி சார்.
0: கணபதி சார் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் கேட்கலாம். என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? நிலையத்தில் எல்லாரும் நலம்தானா?
0: நலம்தான், நலம்தான் சொல்லுங்க. அந்த பாடலை சொல்லிருங்களேன்
1: சார். பூ பூவளே உன் புன்னகை, கவரிமான் படத்திலிருந்து போடுங்க சார்.
0: கவரிமான் திரைப்படத்திலிருந்து உன் புன்னகைன்னு சொன்னோடனே நீங்க என்னுடைய புன்னகையிலோ அப்படின்னு நான் நினைக்க தோணிச்சு. ஓகே ஓகே, லைன்ல வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கவரிமான் திரைப்படத்தில் இடம்பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:45. இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்களோடு. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்றும், என்ன பாடல் கேட்கிறாங்க என்றும் தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல் கேட்கலாம், என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் வந்து அண்ணனுக்கு ஜெய், இது அர்ஜுன் நடித்த படம். அது பாடல் வரி கங்கியாமரன், இளையராஜா பாடியவர், யசிபால் சுனி, ஜானகி.
1: ஓகே, இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். FM Rainbow 102.6 உடன்.

0: நேரம் இரவு 10:50. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார், நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
0: அனுராதா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், ஒரு மெலடி பாடலா கேட்கலாமா?
1: நல்லா இருக்கேன்.
0: அனைவரும் நலமாக இருக்கிறோமா? சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு மெலடி பாடல் பிடிக்கும்னா அது என்ன பாடல் இப்ப கேட்கலாம்?
1: படிக்காதவன், ஒரு கொட்டு கிளியாக ஒரு தொப்பு கிளியாக, இந்த பாடல்.
0: ஓகே, மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டு இருக்கிறது.

0: நேரம் 10:55 ஆகிக்கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நிறைவான நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் புஷ்பலதா துறை.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நிறைவான நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோமா. சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மாப்பிள்ளை படத்திலிருந்து மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே அந்த பாடல்.
0: உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது நிறைவான பாடலாக.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்போக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி, இதில் புதிய பாதை நேரில நிகழ்ச்சி வழங்குகிறார் ஞானசேகரன் அவர்கள். காலை 7:25 வானொலிக்கு 90 நேயர் கலந்து கொள்ளும் சிறப்பு நிகழ்ச்சி. 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, இதில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 8:55 திரையருவி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, இன்றைய நவீன உலகின் உணவு முறை ஆரோக்கியமானதா ஆடம்பரமானதா. காலை 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல். 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு, வீட்டில் நடந்த மறக்க முடியாத சம்பவம். நண்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலப்பகுதிகளை வரைபடமாக்கும் திட்டம், ஸ்வமித்வா ஸ்கீம் பற்றிய தகவல். 1:10 நலம்தானாவில் உலக உணவு பாதுகாப்பு தின சிறப்புரை வழங்குகிறார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலாவதியான உணவுப் பொருட்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் குறித்த தகவல்களோடு பாடல் கேட்கலாம். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு, இதில் செட்டிநாடு சமையல் கலை பாரம்பரியம் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். மாலை 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பு முறை குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டி ரவிமுருகன் அவர்கள். நாளை இரவு 8:05 இளங்காற்று. நாளைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9:15 திரை இசை. நாளை இரவு 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆழ்வார்களும் அறிவியலும். 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது, நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is

0: பாபு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.
1: என்ன சொல்ல என்ன சொல்ல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் கோகுலத்தில் சீதை இந்தியன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. முதலில் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கோகுளத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இந்தியன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது இரவின் மடியில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं किरण शर्मा।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சிஐடி சங்கர், தரிசனம், வீட்டுக்கு வீடு திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி தரிசனம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

கடலையே என் துணைவன் வருகிறான் கேட்டுக்கொள்ள.

கெடுக்கமா.

0: உடம்பில்லையா அமைஞ்சிருக்குது இப்படி.
1: இருபதான வயசில் கூட ஏங்க நீங்க இப்படி.
0: ஏண்டி அந்த ரகசியத்தை வெளியில் சொன்னே தப்பு.

நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை தரிசனம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி வீட்டுக்கு வீடு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

தேன் காணி ஏனும் இதழ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரில் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பில்லா, ஜானி, வறுமை நிறம் சிவப்பு ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக பில்லா படத்திலிருந்து பாடல்கள்.
2: கோயிலே சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும்
1: ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
2: வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே
3: வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே
2: நாட்டு

என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla, வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே. ஐயா நல்ல நண்பன்.

நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும்

நேயர்கள், இதுவரை பில்லா படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி ஜானி படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

0: ஜென்சி பாடி உள்ள பாடல்.
1: நோ நோ நோ நோ ஜஸ்ட் லிசன்.

இதுவரை ஜானி படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி வறுமையின் நிறம் சிவப்பு படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக சீர்காழி கோவிந்தராஜன் டி ஆர் மகாலிங்கம் பாடியுள்ள பாடல் படம் அகத்தியர்.